0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பாத்து வையே.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: வெற்றிவேல் முருகனுக்கு
1: அரோஹரா,
0: இரவேல் முருகனுக்கு
1: அரோஹரா,
0: பழனி தண்டாயுத பாணிக்கு
1: அரோஹரா.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம். பக்தி நேரம்.
4: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
2: நம்மை சுற்றி. நம்மை சுற்றி
5: எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தை சொல்லி கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நானும் வருவேன். நான் உங்களை காண்பேன், உடைந்த உங்கள் உள்ளத்தை காண்பேன், துயரம் நிறைந்த உள்ளத்தை நான் காண்பேன் என்று நமக்கு வாக்கருளி போயிருக்கிறார். இதற்கு தான் நம் ஆலயத்திற்கு போகிறோம், பிரார்த்தனை கூட்டங்களுக்கு போகிறோம். அருள்நாதர் இயேசுவின் பெயரை சொல்லி அங்கு இருக்கிற மக்கள் அவரை வழிபடும் பொழுது, அவரை நோக்கி பிரார்த்தனையில் கூப்பிடும் பொழுது அவர் வருகிறார். அங்கு இருக்கிற நம்மையும் காண்கிறார், நம் உள்ளத்தை காண்கிறார், நம் வாஞ்சையை காண்கிறார், கொடுத்து போகிறார்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நம்ம வாழ்க்கையில் இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய பயணங்கள் தாங்க நம்ம வாழ்க்கைக்கான அர்த்தத்தையே தருது. இன்னைக்கான நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செம்மையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம். மக்களே, சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப சூப்பராகவும் இனிமையாகவும் அதே நேரத்தில் ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாகவும் மாத்துறதுக்காக சத்யானா உங்களுக்காக பல தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம லைஃப்ல ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்குது எப்படி நடக்குது ஒண்ணுமே புரியாதுங்க. சில பேருக்கு வெற்றி கிடைக்கும், சில பேர் இன்னும் போராடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க, நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கிறது அந்த பயணங்கள் மட்டும்தான். ஒரு ரயில் எப்பவும் வந்துட்டு நின்ன இடத்துக்கே வந்துட்டு நினைவில் வச்சிருக்காது, அது வந்துட்டு போய்கிட்டே இருக்கும், சென்ற தூரத்துக்கு எல்லாம் பேசும். அதே மாதிரிதாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையும், நம்ம ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அந்த விஷயத்தை மட்டுமே நம்ம நினச்சிட்டு இருக்காம அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கணும். தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், அது எல்லாத்தையுமே தாண்டி தாண்டி போய்கிட்டே இருந்தோம்னா தான் நம்ம வாழ்க்கையுடைய கதையை நம்ம திரும்பி பார்க்கும்போது ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்முடைய வெற்றிக்கான இலக்கு என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 38°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29°C இருந்திருக்குது. இன்னைக்கு பகல் நேர வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. காலையிலேயே பார்க்குறோம், சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரியை கொடுக்குறாரு, சும்மா ஃபோக்கஸ் லைட் போட்ட மாதிரி இருக்குது. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்க அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியா சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, உடலின் மிக நீளமான செல் எது? மனித உடலின் மிக நீளமான செல் எது அப்படிங்கறதான் இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதில மறக்காம பதிவு பண்ணிடுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதா இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். சோ மறக்காம போன் இடுங்க, டயல் பண்ணுங்க 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதில மறக்க பதிவு பண்ணிடுங்க. உங்களுக்காக இன்னும் நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாவது மார்ட்டின் காட்டிஞ்சருடைய சைனா மேடு காதல் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகில். ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறாரு. ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டே அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகு எடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையைச் சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றதான். அதாவது மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றதான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை 72 ரூபாயாக வந்துட்டு அதிகமாகியிருக்காங்க அப்படி மாதிரி ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. கரீஃப் சீசன் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை இப்போது ஒரு குவிண்டாலுக்கு 72 ரூபாய் அதிகமாகி 2441 ரூபாயாக வந்துட்டு மத்திய அரசு நிர்ணயம் செஞ்சுருக்காங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரதமர் மோடி தலைமையில் நேற்று நடந்த பொருளாதார விவகாரங்களுக்கான கேபினெட் குழு இந்த விலையை வந்துட்டு நிர்ணயிச்சிருக்காங்க. இதுபடி 2026-2027 கரீஃப் சந்தை சீசனில் விளைவிக்கப்படக்கூடிய ஏ கிரேடு நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 72 ரூபாய் அதிகமாகி 2441 மற்றும் 2461 ரூபாய் அப்படி மாதிரி நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது. இது பற்றி மத்திய அமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உற்பத்தி செலவோடு 50% கூடுதலாக விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்குது அப்படின்னும், இதுக்காக 2.60 லட்சம் கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் அப்படின்னும், 224,00,000 டன் நெல் கொள்முதல் செய்யப்படும் அப்படி மாதிரி வந்துட்டு கணிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்னைக்கு நம்மளுடைய சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 44 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், கத்தரிக்காய் 30 ரூபாய், வால் கத்தரிக்காய் 30 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 28 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 28 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், முருங்கைக்காய் 40 ரூபாய், பீர்க்காங்காய் 45 ரூபாய், சுரக்காய் 30 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 40 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 55 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பீன்ஸ் 160 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 150 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், பூஷ் அவரை 65 ரூபாய், கேரட் 55 ரூபாய், மாங்காய் 25 ரூபாய். பழங்களில் வாழைப்பழம் 40 ரூபாய், புவன் வாழை 40 ரூபாய், தேன் வாழை 40 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 60 ரூபாய், கீரைகள் கட்டொன்றிருக்கு 20 ரூபாயிலேருந்து 24 ரூபாய் வரைக்குமே விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 40 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 145 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, இளம்பிள்ளை உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் அந்த தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எதாவது சந்தைக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸ் உடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமையை காப்போம், வாழ்வை வளப்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ ரிசர்வ் படையில் வந்துட்டு 9195 பணியிடங்கள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எதாவது அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. எழுந்திருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. மத்திய ரிசர்வ் போலீஸ் படையில், அதாவது சிஆர்பிஎஃப்னு சொல்லுவாங்களே, அந்த படையில் வந்துட்டு இப்போது காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, டெக்னிக்கல் கான்ஸ்டபிள் பிரிவில் 9175, பயோனீர் விங்கில் வந்துட்டு 20, அப்படின்னு மொத்தமாக 9195 இடங்கள் வந்துட்டு காலியாக இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் தமிழகத்தில் 681 இடங்கள் காலியாக இருக்குது அப்படி மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இவங்களுக்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும், அதே மாதிரி ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்போ ஐடிஐ முடிச்சிருந்தாவே போதுமா, இதுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாமா. இவங்களுக்கான கூடுதல் தகுதி என்ன அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக இருந்தால் தான் வந்துட்டு அப்ளை பண்ண முடியும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு 21 வயசுலேருந்து 27 வயசு இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கான தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, அதுக்கப்புறமா ஸ்கில் தேர்வு, அதுக்கப்புறமா உடல் தகுதி தேர்வு, இந்த முறை மூலமாக தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய் செலுத்தணும். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கட்டணமும் செலுத்த தேவையில்லை அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 19/5/2026 அன்னைக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணணும். இது பற்றின விவரங்கள் உங்களுக்கு கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா RECT.CRPF.GOV.IN அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களை பற்றின கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து இந்த ஜாப் தேவைப்படுது அவங்க வந்துட்டு அப்ளை பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிவிடுங்க. வர 19ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ண சொல்லிவிடுங்க. 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும், ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக பிளேசியுடைய தன்னான நினாணி சங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் சோனா எஃப்எம் 107.8. அதே மாதிரி நம்மளோட அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வந்துட்டு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போது அடுத்ததான் அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ தங்கத்துடைய விலை பார்த்திங்க அப்படின்னா 5360 ரூபாய் வந்துட்டு இப்போ அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி ஒன்று அப்டேட் தங்க தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் நேற்று காலையில் தங்கத்தோடைய விலை பவுனுக்கு 8560 ரூபாய் அதிகரித்த நிலையில் சாயங்காலம் 3200 ரூபாய் வந்துட்டு குறைஞ்சிருக்குது. வெள்ளியோடைய விலை கிலோவுக்கு 30,000 ரூபாய் வரைக்கும் அதிகரித்த நிலையில் 10,000 ரூபாய் குறைஞ்சிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. தங்கம் மற்றும் வெள்ளி இறக்குமதியான மீதான வரியை 6%லேருந்து இப்போ 15% வந்துட்டு மத்திய அரசு உயர்த்தியிருக்காங்க. இதனால் தமிழகத்தில் நேற்று முன்தினம் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 14,330 ரூபாய்க்கும் பவுனுக்கு 114,640 ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டு இருக்குது. வெள்ளியோட விலை கிராமுக்கு 300 ரூபாய் விற்பனையாகிட்டு இருக்குது. நேற்று காலையில் தங்கத்தோட விலை கிராமுக்கு 1,070 ரூபாய் அதிகமாகி 15,400 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. பவுனுக்கு 8,560 ரூபாய் அதிகமாகி 123,200 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளியோடைய விலை கிராமுக்கு 30 ரூபாய் அதிகமாகி 330 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது. கிலோவுக்கு 30,000 ரூபாய் அதிகமாகி 3,30,00,000 ரூபாய்க்கு இப்போ விற்பனை நடந்துட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று சாயங்காலம் தங்கத்தோடைய விலை கிராமுக்கு 400 ரூபாய் குறைஞ்சி 15,000 ரூபாய்க்கு வந்துட்டு விற்பனை ஆகிட்டு இருக்குது. பவுனுக்கு 3,200 ரூபாய் சரிவடைஞ்சி 120,000 ரூபாய்க்கு இப்போ விற்பனை நடந்துட்டு இருக்குது அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் வெள்ளியோட விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைஞ்சி 320 ரூபாய்க்கும் கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைஞ்சி 3,20,00,000 ரூபாய்க்கும் இப்போ விற்பனை நடந்துட்டு இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை கம்மியாக போதால் அதிகமாக போதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் இப்போ ரொம்பவே வந்துட்டு அதிகமாகிடுச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா இப்போ தங்கத்தோடைய விலை நம்ம சேலத்திலேயே தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,850 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 118,800 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 310 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 3,10,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை 5.40 காசுகளாக தான் வந்துட்டு விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. வெள்ளியோடைய விலை இப்போது ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதுக்கு முன்னாடி 270 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கிராமுக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ 310 ரூபாய் அதிகமாக இருக்குது, அதாவது 40 ரூபாய் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் பாருக்கு இதுக்கு முன்னாடி 270,000 ரூபாய் அப்படி மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்துட்டு 400,000 அதிகமாகி 3,10,000 ரூபாய் அப்படி மாதிரி விற்பனை ஆகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் நரேஷ்குமாருடைய இது எங்கள் செலஞ்சிலா பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ ஒகேனக்கல்ல நீர்வரத்து 300 கனடியாக வந்துட்டு சரிவடைய ஆரம்பிச்சிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீர்வரத்து அதிகமாக இருந்தக்கூடிய நிலையில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீர்வரத்து கம்மியாகி இப்போ வெறும் 300 கனடியாக வந்துட்டு சரிவடைஞ்சிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஒகேனக்கல்ல காவிரி ஆற்றுல வந்து நீர்வரத்து நேற்று சாயங்காலம் வினாடிக்கு 300 கனடியாக சரிவடைஞ்சிருக்குது. கர்நாடகா மற்றும் காவிரி நீர்வீடு பகுதிகளில் கடும் வறட்சி நிலவிட்டு வந்துட்டுருக்கனால ஒகேனக்கல் காவிரி ஆற்றுல நீர்வரத்து கடுமையாக வந்துட்டு சரிவடைஞ்சிருக்குது. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆறு குட்டைகளாகவும் பாறைகளாகவும் காட்சி அளிச்சுட்டு இருக்குது. அதே மாதிரி நேற்று முன்தினம் சாயங்காலம் 5 மணிக்கு வினாடிக்கு 500 கனடியாக இருந்த நீர்வரத்து நேற்று சாயங்காலம் 5 மணிக்கு 300 கனடியாக வந்துட்டு சரிவடைஞ்சிருக்குது. இதனால அங்கே இருக்கக்கூடிய ஐவர்பாணி, ஐந்தருவி இந்த அருவிகள் எல்லாமே வந்துட்டு வறண்ட நிலையில் மெயின் அருவி, மெயின் ஃபால்ஸ், சினி ஃபால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் நீர்வரத்து குறைந்த அளவுக்கே வந்துட்டு கூட்டிகிட்டு இருந்திருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ ஒகேனக்கல் நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ரொம்ப ரொம்ப தண்ணி கம்மியாகிடுச்சு. ஸோ அதனால் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்துட்டு சேஃபாக அதே நேரத்தில் கொஞ்சம் யோசிச்சுட்டு அங்கே போய் நல்லா ஜாலி என்ஜாய் பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் போங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நம்ம சேலம் மேட்டினோட நீர்மட்டம் நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 79.44 அடியாகவும் நீர் இருப்பு 41.40 டிஎம்சி ஆகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 480 கனடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து ரொம்ப ரொம்ப கம்மியாகி இப்போ வெறும் 480 கனடி அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நீர் வரத்து வந்துட்டு இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு இப்போ நேற்று வரைக்குமே 500 கனடி அப்படி மாதிரி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் அதிகமாகி 1000 கனடி அப்படி மாதிரி இருந்துட்டு வருது. அதே நேரத்தில் நீர்வரத்து கம்மியாகவும் நீர் திறப்பு அதிகமாகவும் இருக்கிறதுனால நீர்மட்டம் மற்றும் நீர் இருப்புமே வேகமாக குறைஞ்சிட்டு வருது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் நீர்வரத்து மற்றும் நீர் திறப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே நேரத்தில் இப்போ நீர்மட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்குது. அதாவது நீர்மட்டம் இதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்முடைய மேட்டோனியோட நீர்மட்டம் 120, கிட்டத்தட்ட 2 மாதங்களாகவே 100 அடிக்கு மேலே தான் வந்துட்டு இருந்துட்டு வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப வேகமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்குது. இப்போதைக்கு நீர்மட்டம் 79.44 அடியாக இருக்குது. இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் நீர்வரத்துமே கம்மியாகும் அப்படி மாதிரி எதிர்பார்க்கப்படுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்கள்னு. இப்போ அடுத்ததான் மார்டின் கார்டினுடைய மிட்டா மிராஸ் பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காக நிறைய தகவல்களுமே ரெடியா வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாவதா என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இப்போது தங்கம் வெள்ளியோடைய இறக்குமதி விலையெல்லாம் வந்துட்டு 15% வந்துட்டு அதிகமாக இருக்காங்க. அதே நேரத்தில் பிளாட்டினத்துடைய விலையுமே வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. காரணம், பிளாட்டினத்துடைய வரியையுமே கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. பிளாட்டினத்துடைய இறக்குமதி வரியையுமே மத்திய அரசு 6.40%லிருந்து 15.40% வந்துட்டு அதிகமாக்கியிருக்காங்க. இதனுடைய விளைவாக பிளாட்டினத்துடைய விலை கடுமையாக வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. நேற்று 10 கிராம் பிளாட்டினத்துடைய விலை 370 ரூபாய் அதிகமாகி 64,690 ரூபாயாகவும், 100 கிராம் பிளாட்டினத்துடைய விலை 3,700 ரூபாய் அதிகமாகி 6.46 லட்சம் ரூபாயாகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி 8 கிராம் பிளாட்டினத்துடைய விலை 296 ரூபாய் அதிகமாகி 51,752 ரூபாயாகவும், 1 கிராம் பிளாட்டினத்துடைய விலை 37 ரூபாய் அதிகமாகி 6,469 ரூபாயாகவும் வந்துட்டு விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு வருஷத்தில் பிளாட்டினத்துடைய விலை 142% வரைக்குமே அதிகமாக இருக்கிறதா வந்துட்டு சந்தை வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ பிளாட்டினத்துடைய விலை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு இருக்குது. இப்போ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சீலநாயக்கன்பட்டி, பொன்னம்மாப்பேட்டை, அம்மாப்பேட்டை, குகை, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியிலேருக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க. ஒரு ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, மனித உடலின் மிக நீளமான செல் எது, மனித உடலின் மிக நீளமான செல் எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலாக மறக்காமல் பதிவு பண்ணிவிடுங்க. இப்போது அடுத்ததாக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது கேட்டு

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர்

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
2: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திரமா ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இப்போது நம்மளுடைய தங்க நாணய விற்பனை வந்துட்டு உடனடியாக நிறுத்தப்பட இருக்குது அப்படி மாதிரி ஒரு அப்டேட் தான் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. தமிழ்நாடு தங்கம் மற்றும் வெள்ளியோடைய வைர நகை வியாபாரிகள் வந்துட்டு அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்நிய செலாவணியை பாதுகாக்கிறதுக்காகவும் மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளை பாராட்டத்தக்கவை அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக தங்கம் போன்ற விலை மதிப்பு மிக்க உலோகங்கள் மீதான வரி 6%-15% வந்து அதிகமாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு 2027 மார்ச் 31 வரைக்குமே இது அமலில் இருக்கும். இந்த இக்கட்டான நேரத்தில் இந்திய அரசுக்கு ஆதரவாக உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு அரசுடைய நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக தமிழகத்துடைய நகை கடை உரிமையாளர்கள் தங்க நாணயம் விற்பனையை உடனடியாக வந்துட்டு நிறுத்துறோம் அப்படின்னு, தங்க சேமிப்பு திட்டங்கள் பிற ஊக்குவிப்பு திட்டங்களை விளம்பரப்படுத்தி மக்களை ஈர்ப்பதும் தவிர்க்கப்படும் அப்படின்னும், தங்க நகை வர்த்தகத்தை சார்ந்து வாழக்கூடிய 1 கோடிக்கும் அதிகமான தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் தங்க இறக்குமதியை கட்டுப்படுத்தவும் இரு நடவடிக்கைகளை பரிந்துரை செய்கிறோம். இதுபடி தங்கத்தை உலோக வடிவில் வாங்கி சேமிக்கக்கூடிய கோல்டு, அதுக்கப்புறமா இடிஎஃப் மற்றும் டிஜி கோல்டு ஆகியவற்றை உடனடியாக தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கம் இறக்குமதியை விநியோகஸ்தர்கள் வந்துட்டு மற்றும் அனைத்து புள்ளியன் மற்றும் டீலர்களுக்குமே வந்துட்டு பதிவு செய்யப்பட்ட விற்பனையாளர்களுக்கு மட்டுமே தங்கத்தை விற்பனை செய்யணும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக மார்ட்டின் காட்டுஞ்சலுடைய குண்டு குழி சாங் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போது அடுத்ததான் அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்காக சூப்பரான ஒரு அப்டேட்டுமே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட் என்ன அப்டேட் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

0: மாடுபிடி வீரன்.
1: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
2: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
1: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
2: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
1: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
2: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
1: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
3: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமை பாதுகாப்பே உலகின் அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ தங்கத்தோடைய விலை, அப்புறமா வெள்ளியோடைய விலை, அப்புறமா பிளாட்டினத்தோடைய விதை, இது எல்லாமே வந்துட்டு 15% அளவுக்கு வந்துட்டு இப்போது இறக்குமதி வரி வந்துட்டு அதிகமாக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி ஒன்று அப்டேட் தாங்க தெரிவிச்சிருக்காங்க. இப்போ தங்கம், வெள்ளி மற்றும் பிளாட்டினத்தோடைய இறக்குமதி வரியை 15% வந்துட்டு அதிகமாகியிருக்காங்க மத்திய அரசாங்கம். அதோடைய நிலவரப்படி தங்கத்தோடைய பழைய வரி எப்படி இருந்துச்சு அப்படின்னா 6% இருந்துச்சு, ஆனால் இப்போ புது வரி 15% இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய பழைய வரி 6% இருந்துச்சு, ஆனால் இப்போ புதிய வரி 15% இருக்குது. பிளாட்டினத்தோடைய பழைய வரி 6.40% இருந்துச்சு, இப்போ புதிய வரி 15.40% அப்படிங்கிற மாதிரி அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை எந்த அளவுக்கு அதிகமாக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக இன்னொரு சூப்பரான ஒரு அப்டேட் மாதிரி இருக்குங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, MIRV அப்படிங்கிற இந்த தொழில்நுட்பத்தோடு கூடிய மேம்படுத்தப்பட்ட அக்னி 5 அப்படிங்கிற இந்த ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செஞ்சு புதிய மைல்கல்லை எட்டியிருக்குது DRDO அமைப்பு. இது மூலமாக ஒரே ஏவுகணையில் இருந்து பிரியக்கூடிய பல போர் முனைகள் மூலமாக வெவ்வேறு திசைகளில் இருக்கக்கூடிய பல இலக்குகளை ஒரே நேரத்தில் துல்லியமாக தாக்கக்கூடிய திறனை இந்தியா அடைஞ்சிருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 5 மணியிலிருந்து 6 மணிக்குள் பார்க்கக்கூடிய இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க குரு அவங்களோட. உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள், சோஷியல் மீடியா ட்ரெண்டிங், அப்புறமா வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் மாதிரியான பயங்கர ட்ரெண்டிங்கான வேடிக்கையான விஷயங்களை கொண்டு சேர்த்துட்டு இருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க இது வாலிப வயசு நிகழ்ச்சி குரு அவங்களோட. அதே மாதிரி இன்றைக்கி நம்முடைய எட்டு திக்கும் நுண்குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, தற்போதைய காலத்தில் இளைஞர்கள் சமூக சேவையில் ஆர்வம் காட்டுகிறார்களா அல்லது சமூக வலைதளங்களில் வீழ்ந்து கிடக்கிறார்களா? தற்போதைய காலத்தில் இளைஞர்கள் சமூக சேவையில் ஆர்வம் காட்டுகிறார்களா அல்லது சமூக வலைதளங்களில் வீழ்ந்து கிடக்கிறார்களா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்திக்கும் நம்குற நிகழ்ச்சியில் சத்யா என் கூட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னாலுமே அதேமாதிரி நம்மளோட நிலையை எனக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போது அடுத்ததாக உங்களுக்காக ஏஆர் ஆனந்த் இன்ஜியோடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன உங்க சத்யா, இப்போது அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, பாலின நிபுணர் பணிக்காக நீங்கள் வந்துட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் மத்திய அரசின் திட்டங்கள், அதற்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதி ஆகியவற்றை கண்காணித்து அனைவருக்குமே கிடைப்பதை உறுதிப்படுத்துறதுக்காக 2023 சேலம் மாவட்டத்தில் மகளிர் அதிகார மையம் செயல்பட்டு வந்துட்டுருக்குது. அதுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பாலின நிபுணர் பணிக்கு 35 வயதுக்குட்பட்ட சமூக பணி அல்லது சமூக ஒழுக்கங்கள் பாடப்பிரிவில் முதுகலை பட்டம் பெற்று அரசு மற்றும் அதனுடைய சாரா நிறுவனங்களில் பெண்களுக்கான சமூக பணியில் குறைந்தபட்சம் 3 வருஷங்களாவது முன் அனுபவங்கள் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு தொகுப்பூதியமாக மாதம் 21,000 ரூபாய் வழங்கப்படும். அதே மாதிரி தகவல் தொழில்நுட்ப உதவியாளர் பணிக்கு 35 வயதுக்குட்பட்ட கணினி ஐடி பாடப்பிரிவில் இளங்கலை பட்டம் பெற்று அரசு மற்றும் அதனுடைய சாரா நிறுவனங்களில் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த பணியில் 3 ஆண்டு முன் அனுபவம் பெற்றவர்கள் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொகுப்பூதியமாக மாதம் 20,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னும் விருப்பம் இருக்கக்கூடியவங்க சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியானவர்கள் சுய விபரத்தோட விண்ணப்பங்களை 11 ஜூன் சாயங்காலம் 5 மணிக்குள்ளார சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் நேர்லியோ அப்படிலாம் தபால் மூலமாகவே கொடுக்கணும் அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்படி வந்துட்டு சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண் தம்புராஜர் அவர்கள் வந்துட்டு இப்படி தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதாவது அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாட போகிறாங்க. யார் அப்படின்னா வெங்கி பிரகாஷ். அவங்க வந்துட்டு ஃபேர்லன்ஸ் பகுதியிலேருந்து அவங்களோட பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாட போகிறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே வெங்கி பிரகாஷ். உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக செம வைபாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் என்னென்ன விஷயங்களை அச்சீவ் பண்ண நினைச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விஷஸோ இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க, என்னைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி அனுப்பிட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் யாருக்கு விஷ் பண்ணணும், யாரெல்லாம் விஷ் பண்ணுங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: வாகை சூடவா,
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியுமே உங்களுக்காக சொல்றதுக்காக ஒரு விஷயம் வீட்டில் இருக்குங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கான எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கிறதா. இன்னைக்கான எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, தற்போதைய காலத்தில் இளைஞர்கள் சமூக சேவையில் ஆர்வம் காட்டுகிறார்களா அல்லது சமூக வலைதளங்களில் விழுந்து கிடக்கிறார்களா. தற்போதைய காலத்தில் இளைஞர்கள் சமூக சேவையில் ஆர்வம் காட்டுகிறார்களா அல்லது சமூக வலைதளங்களில் வீழ்ந்து கிடக்கிறார்களா அப்படிங்கறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில சத்யா என் கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பத்தின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதேமே நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கா மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, உலகின் உடலின் மிக நீளமான செல் எது, மனித உடலின் மிக நீளமான செல் எது அப்படிங்கிறத இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் நரம்பு செல். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ருக்மணி பாட்டி ததக்காப்பட்டியிலிருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ஸ்ரீஜாக்கா ததக்காப்பட்டியிலிருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலிருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியிலிருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்துமே இந்த கேள்விக்கான பதிலை சரியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முகில காவியா, மாரிமுத்து, தனேஷ் இவங்களும் இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரியே நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை இருக்கணும் காலை 7 மணிலிருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலை 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறமா நானும் இங்கே வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபா நேயர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்க அனைத்து நல்ல உலகங்களுக்கும் அருமையான காலை வணக்கம் ஐடியர் மக்களே. இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாட வந்துட்டேன் திவாகர். இன்றைக்கி என்ன விளையாட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த நாள் வந்து உங்களுக்கு சூப்பராக அற்புதமாக செமையாக அசத்தலான நாளாக இருக்கணும்னு சொல்லிக்கிறேன். இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து லீவ் வரப்போகுது. எப்பயுமே இந்த வீக்டே ஆரம்பித்தாலும் வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணுறதே ஒரு வேலையை வச்சுட்ருக்கோம்ல. அந்த மாதிரி இன்னும் ரெண்டு நாள் லீவ் கிடையாது, ஆனாலும் ஜாலியாக இருங்க. அப்படியே அந்த ஜாலியோட கால் பண்ணி நம்ம கூட ஜாலியாக கேம் விளையாடுங்க. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு வார்த்தை விளையாட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். உங்கள்கிட்ட ரெண்டு எழுத்துக்கள் சொல்லப்படும். அந்த ரெண்டு எழுத்துக்களை வச்சு நீங்கள் என்கிட்ட வந்து மூணு வார்த்தைகள் சொல்ல வேண்டும். ஒரு ஆரம்ப எழுத்தும் முடிவெழுத்தும் சொல்லுவேன், நடுவில் இருக்கிற அந்த எழுத்துக்கள்லாம் போட்டு மூணு வார்த்தை. உதாரணத்துக்கு காயும் அப்படின்னா காலம், கரம், கம்பம், எப்படி இப்படி டக்கு டக்குன்னு சொல்லணும். இதுதான் அன்றைக்கான விளையாட்டோட ரூல்ஸ், டக்கு டக்குன்னு சொல்லணும். லேட்டாக சொன்னீங்கன்னா அவுட் ஆயிடுவீங்க. இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி பார்க்குறேன். கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்திலிருந்து பேசுகிறேன்.
1: மாணிக்கவேல் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: சூப்பர் அண்ணா. இன்னைக்கு இந்த வாரம் எங்கேயும் சுற்றுப்பு பயணம் போகலையா? எப்ப கால் பண்ணி கேட்டாலும் நான் ஆந்திரால இருக்கேன், புதுடெல்லியில இருக்கேன், தென்காசியில இருக்கேன். சூப்பர் அண்ணா. சரிங்க அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்
2: தெரியுமா? வார்த்தை விளையாட்டு. முதல்ல எடுத்து கிடைச்சி சொல்லுவீங்க, நான் அது கரெக்டா சொல்லணும்.
1: ஆமா, நான் விளையாண்டுருவோமா?
2: சரி.
1: ஓகே, உங்களுக்கான எழுத்து மாலை ஆரம்பிச்சு மாலையே முடிகிற இம்முல முடிகிற மாதிரி மூணு வார்த்தைகள். மாலை ஆரம்பிச்சு இம்முல முடிகிற மாதிரி மூணு வார்த்தைகள்.
2: மரம், மாம்பழம்,
1: மாம்பழம்,
2: மாமாங்கம்.
1: எங்கண்ணா எங்கண்ணா கொண்டு வந்து விட்டுருக்கீங்க? சூப்பர் அண்ணா, அருமையான வார்த்தை. மூணாவது வார்த்தை எதிர்பார்க்கவே இல்லை நான். ரொம்ப அருமையால அன்னைக்குண்ணா. நன்றி.
2: நன்றி,
1: நன்றி. கடைசியாக நம்ம ஊர் பேரையாக சொல்லி முடித்து அசத்திட்டா இருப்பாருங்களேன், பயங்கரமான கிரியேட்டிவ்னா உங்களுக்கு. ஆனால் நம்ம கூட பேசினாலே இப்படி மாறிடுவாங்க போல. சூப்பர் அண்ணா, அருமையான நீங்கள், ரொம்ப நன்றி. மக்களே, நீங்களும் இன்றைக்கான இந்த விளையாட்டில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707078 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது வாக்கறேன். கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது நம்ம சோனா எஃப்எம்ல. பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேரங்கள் கூட இன்றைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். இன்றைக்கி நம்ம வார்த்தை விளையாட்டு தான் விளையாண்டுட்டுருக்கோம். உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லப்படும், ரெண்டு எழுத்துக்கள் சொல்லப்படும். அந்த ரெண்டு எழுத்துக்களை வச்சு ஒரு எழுத்தை வச்சு வார்த்தை ஆரம்பித்து இன்னொரு எழுத்தை வச்சு வார்த்தையை முடிக்கணும். இந்த மாதிரி மூணு வார்த்தைகள் டக டக டக டகன்னு என்கிட்ட சொல்லணும், டக்கு டக்குன்னு சொல்லணும். யோசிச்சு யோசிச்சு சொன்னீங்கன்னா அவுட் ஆயிடுவீங்க. இந்த விளையாட்டு தான் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா திவாகர் என் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்காக ஒரு அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு

0: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலைய விடுங்கண்ணே. நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
2: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
0: ஒரு வாரம் ஃபுல்லாக மழை பெய்யுது, அடுத்து ஒரு வாரம் ஃபுல்லாக செமையாக வெயில் அடிக்குது. சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது பார்க்குறவங்க கிட்ட பேசிகிட்டே ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன். போன வாரம் நல்லா வந்து மழை பெஞ்சது, அதாவது டெய்லியும் பெயல்னா கூட பரவாயில்ல, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆகுது, சாயந்தரம் ஆனால் மழை பெஞ்சது. இந்த வாரம் என்னன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட மழை பெய்யாமல் இருக்கிறீங்களே, இன்னும் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு வெயில் அதிகமாக அடிக்குது. இந்த மாதிரி வெயில் சமயத்தில் நம்ம வந்து நம்ம உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், வெயில் நேரத்தில் வெளியே போகிறத தவிர்த்துக்கணும், அது மட்டும் இல்லாமல் அதிகமாக தண்ணி குடிக்கணும். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி நம்ம உடம்பை நாம் தான் பார்த்துக்கணும், சரிங்களா? இதெல்லாம் வந்து டெய்லியும் பண்ணுங்க. இதனை தொடர்ந்து இப்போ நம்ம வாகி சுடுவாரில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு வார்த்தை விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னென்னா, உங்கள்கிட்ட நான் ரெண்டு எழுத்து சொல்லுவேன், ஒரு எழுத்தை வச்சு வார்த்தையை ஆரம்பிக்கணும், இன்னொரு எழுத்தை வச்சு வார்த்தையை முடிக்கணும். இந்த விளையாட்டை இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் இருந்திருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் திவாகர். சதீஷ்,
0: சதீஷ் அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நான் நீண்ட நாள் இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில வந்து பேசியிருக்கீங்க. விளையாண்டு தெரியுமா?
3: விளையாண்டுருவோமா?
0: கால ஆரம்பிச்சு இல்லல முடியற மாதிரி மூணு வார்த்தைகள்.
3: நீங்களும்
0: கடைசி வார்த்தையை ஃபினிஷ் பண்றது வேற லெவல்ல ஃபினிஷ் பண்ணிருக்கீங்க. அருமையா லாண்டிங்க. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரையனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க. நம்ம இன்னும் நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைனு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லைன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: வளங்களின் பாதுகாப்பு மனித முன்னேற்றத்தின் அவசியமான அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்க மைடியர் மக்களே, இது ஒரு அற்புதமான காலை நேரத்தில் இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான வார்த்தை விளையாட்டு. உங்ககிட்ட நான் ரெண்டு எழுத்துக்கள் சொல்லுவேன், அந்த ரெண்டு எழுத்துக்களை வச்சு ஒரு எழுத்தை வச்சு ஆரம்பிக்கணும், இன்னொரு எழுத்தை வச்சு வார்த்தையை முடிக்கணும். இந்த மாதிரி மூணு வார்த்தையை டக்கு டக்கு டக்கு டக்குன்னு என்கிட்ட சொல்லணும். இது அன்னைக்கான விளையாட்டோட ரூல்ஸ். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து கால் பண்ணுங்கள். இது வாக்கர் எனக்கு 9787 7107 8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா என் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேரடிஞ்சிருக்காங்க, அவங்களோட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.

0: வணக்கம் வணக்கம். நான் அருமையா சூப்பரா இருக்கேன் பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கீங்க?
1: பிரைட்டா இருக்கறேன். நான் எப்பவுமே எப்பவுமே பிரைட்டா தான் இருப்போம்.
0: அப்படிதான் இருக்கணும்.
1: ஆமா, மழை வரவே பயப்படுது.
0: மழை வரவே பயப்படுதா?
1: ஆமா.
0: சரி சரி பாட்டி. சரிங்க பாட்டி, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா? உங்களுக்கான ஆரம்ப எழுத்து தா, முடிகிற எழுத்து இல். தா தா தா தா தாத்தா சொல்றல, அதுக்கு வர தா. இல்ல, கடைசி எழுத்து இல்ல. கல் இல்ல பாட்டி. தா தா தாமதம், தாப்பால். நானே ஒரு வார்த்தை
1: சொல்லிட்டேன்.
0: சரி, தகவல்.
1: தகவல் வருது,
0: தகவல் வந்துடுச்சு.
1: அப்புறம்
0: கடிதாசி போடுவோம்ல, கடிதாசி. சொல்லிட்டீங்க, சூப்பர் பாட்டி. அருமை அருமை, ரொம்ப நன்றி பாட்டி. இன்னைக்கு கால் பண்ணி
1: பாட்டு வந்து

0: பாட்டு அதெல்லாம் சொல்லிக்கங்க.
1: சொல்லிக்குவா.
0: அப்புறம் விழிய மூடிக்கொண்டு அந்த பாட்டு.
1: விழியை மூடிக்கொண்டு அந்த பாட்டு வேணுமா?
0: ஆமா.
1: சரி சொல்லிக்கலாம்.
0: அதெல்லாம் ஓட்டு சேர்த்திக்கங்க.
1: சரி சரிங்க பாட்டி, சரிங்க பாட்டி, சேர்த்துட்டா போச்சு.
0: புது பாப்பு நல்லாதான் இருக்கு, நல்ல திக்கு பாத்தா இருக்குது, நல்லாதான் இருக்குது, ஆனா தொடர்றதுக்கு வரலையே.
1: சரி பண்ணிக்கலாம் பாட்டி.
0: சரி
1: நன்றி பாட்டி, ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி.
1: ராதகாப்பட்டியிலேருந்து நம்ம ருக்மணி பாட்டி கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்கல்ல மக்களே. இந்த மாதிரி நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது. பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி பாட்டிக்காக ஒரு கை தட்டு. சரி இப்போ வந்து நம்ம பாட்டு கேட்டு வருவோமா? உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு வாங்க, தொடர்ந்து நீந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன் இணைஞ்சிருக்கீங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு சமையான சூப்பரான அற்புதமான விளையாட்டு தான் மக்களை விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டு என்ன, இந்த பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வார்த்தை விளையாட்டு. உங்ககிட்ட ஒரு ரெண்டு எழுத்துக்கள் சொல்லப்படும், அதில் ஒரு எழுத்தை வச்சு வார்த்தையை ஆரம்பிச்சு இன்னொரு எழுத்தை வச்சு வார்த்தையை முடிக்கணும். இது அன்னைக்கான விளையாட்டை நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் பண்ணுங்கள் 9787701078
2: நம்பர் கால் பண்ணீங்கன்னா இது வாக்கர் என்னுடன் ஜாலியாக பேசிட்டே விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அற்புதமான நேயர் இணைப்பில் காத்திருக்காரு. அவர் கூட விளையாடுவோம். ஹலோ, வணக்கம். இனி என்ன இருக்கா? வணக்கம் தீபா. நான் வெயிலும் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் சந்திரசேகரனா. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப சந்தோஷம். கிளைமேட்லாம் அங்கே எப்படி இருக்குது? வெயிலாக மழையா?
1: வெயில் தானா? மழை பெய்யுதே, ரொம்ப நாள் ஆகுது. இங்கேயும் அப்படி பயங்கரமா வெயில் அடிக்கிறோம். மழை வரும்னு நினைக்கிறேன், ஆனால் மழை இல்லை. ஓகே ஓகே. என்ன சரிங்கண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா? ஆனால் கேட்கலன்னா நீங்கள் பேசுறது விட்டு விட்டு கேட்குது. ஹலோ, அண்ணா இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்களுக்கு கேட்குதா நான் பேசுறது? ஹலோ
3: ஹலோ, கேக்குதா
1: அண்ணா? கேக்குதுண்ணா, உங்களுக்கு கேக்குதா?
3: இப்ப கேக்குது.
1: சரிங்கண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
3: சொல்லுங்க தீபா.
1: உங்கள் வார்த்தை விளையாட்டு தானே விளையாண்டுட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவோம், ஒரு ரெண்டு எழுத்து சொல்லுவோம். அதில் ஒரு எழுத்தை வச்சு ஆரம்பிக்கணும், இன்னொரு எழுத்தை வச்சு வார்த்தையை முடிக்கணும்.
3: சரி
1: ஓகே. நான் உங்களுக்கான முதல் எழுத்து பா. பாயில் பால் சொல்கிறோம்ல, அந்த பா, பால் ஆரம்பித்து இம்முள்ள முடிகிற மாதிரி மூணு வார்த்தைகள்.
3: இன்னும் ஒன்னு பள்ளம்.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா. பாய் அண்ணா, பாய். காட்பாடியிலிருந்து நம்ம சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டார்ல, சூப்பராக விளையாண்டீங்கன்னா நன்றி. மைடியா நல்ல உள்ளங்களே, இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவார் நிகழ்ச்சியில். நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் பண்ணுங்கள் 9787701078 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது பார்க்குறேன். கூட விளையாடலாம். உங்களுக்காக அற்புதமான பாட்டு அந்த மக்களே பாட்டு கேட்டு வாங்க.

0: சமுதாய எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டுருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அற்புதமான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் வந்து வார்த்தை விளையாட்டு. இந்த வார்த்தை விளையாட்டை நாம் எப்படி விளையாடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி பின்னாடி ஒரு எழுத்து சொல்லுவேன், அந்த எழுத்தை வச்சு நீங்கள் ஒரு மூணு வார்த்தை சொல்லணும். இந்த விளையாட்டு தான் நீங்கள் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-707-107 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட ஜாலியாக விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து ஒரு சூப்பரான பாட்டு வந்து கேட்டிருப்பீங்க. நம்ம இந்த பாட்டு அற்புதமான என்ன பாட்டு கேட்டோம், மார்ட்டின் கார்டன்ஜரோட பைக்கில் போகலாம் வா அப்படிங்கிற பாட்டு கேட்டிருப்பீங்க. அந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அந்த பாடல் பிடிச்சிருந்தா பாடலோட கருத்துக்களையும் 7FM வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாடுவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் தம்பி. திவாகர் தம்பி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் கஸ்தூரி அண்ணா, எப்படி இருக்கீங்க நீங்க?
2: எனக்கு தான் கொஞ்சம் ஜல தோஷம் முடிச்சு உடம்புக்கு நல்லா இல்லைங்க.
1: அச்சோ, எப்பயில இருந்தா?
2: நேற்று.
1: சரி, உடம்பு பாத்துக்கோங்கண்ணா.
2: விளையாட
1: முடியுமா? அண்ணா, உங்களுக்கான முதல் வார்த்தை என்னன்னா, க அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிச்சு இம்முல முடியற மாதிரி மூணு வார்த்தைகள்
2: சொல்லுங்கண்ணா.
1: ஆமாங்கண்ணா. கம்பம்,
2: காந்தம்,
1: காந்தம், இன்னும் ஒன்னே ஒண்ணு,
2: காலம்,
1: காலம். ஓகே ஓகே, சூப்பர் அண்ணா, நன்றி நன்றி அண்ணா, நன்றி
2: நன்றி.
1: திருப்பூர் மாவட்டத்திலேருந்து கஸ்தூரி அண்ணா எவ்வளோ முடியலனாலும் உங்ககிட்ட பேசியே தீர்வன் கால் பண்ணி அற்புதமாக விளையாண்டாரு. ரொம்ப நன்றி அண்ணா, இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரனுடன் இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டுவாங்க மக்களே. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்றைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். யாராவது விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-707-107 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அது வாக்கரன் கூட ஜாலியாக பேசிக்கிட்டே விளையாடலாம். அதனால் யாராவது விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டுவாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். வாகை சுடுவா நிகழ்ச்சியோட முதல் ஒரு மணி நேரம் முடிஞ்சது, அடுத்த ஒரு மணி நேரம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் யாராவது கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க, 9787 707 108 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி திவாக்கர் என் கூட விளையாடலாம். இன்றைக்கி நம்ம வார்த்தை விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த வார்த்தை விளையாட்டை நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். இப்ப ஹலோ வணக்கம்.
2: 107.8 நம் தோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர் வேட்டூர் வட்டம் ஐம்பலூர்ல இருந்து கலைசெல்வி அன்பு திவாகர் அவர்களே.
1: கலைசெல்வி அக்கா எப்படி இருக்கீங்க?
2: அருமையா சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அங்குள்ள அனைவரும்
1: எல்லாருமே சூப்பரா இருக்கும். கலைசெல்வி அக்கா
2: மிக்க மகிழ்ச்சிங்க.
1: அக்கா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
2: இரண்டு வார்த்தைகள் சொல்லுவீங்க, ஒண்ணுல தொடங்கி ஒண்ணுல முடிக்கணும்.
1: இரண்டு எழுத்துக்கள் சொல்லுவேன். உங்களுக்கான எழுத்து தா அப்படிங்கிற வார்த்தையில எழுத்துல ஆரம்பிச்சு இம் அப்படிங்கிற எழுத்துல முடிகிற மாதிரி மூணு வார்த்தைகள். தாக்கா தானா என்ன வரும், தாத்தா சொல்றோம்ல தாத்தா, அந்த தா. அது கால் வாங்கினாலும் சரி வாங்காட்டி சரி நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். தாகம் சூப்பர் அக்கா.
2: தாகம்
1: தர்மம் அற்புதம். இன்னும் ஒன்னே ஒன்னு,
2: தலைக்கவசம்.
1: தலைக்கவசம் உயிர்கவசம் சூப்பரா சொல்லி முடிச்சீங்க கலைசெல்வி அக்கா, நன்றி அக்கா.
2: நன்றிங்க திவாகர், நிகழ்ச்சி அருமையா போகுது, உங்களுக்கு பாராட்டும் வாழ்த்துக்களும்.
1: நன்றியோ நன்றி அக்கா, நன்றி
2: நன்றிங்க.
1: மேட்டுப்பட்ட மயமுதூர்லேருந்து நம்ம கலைசெல்வி அக்கா கால் பண்ணி அற்புதமாக விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா, நீங்கள் நம்ம கூட விளையாண்டதுக்கு. சூப்பராக விளையாண்டிங்க அக்கா. மக்களே இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரேனுடன் உங்களுக்காக சூப்பரான செமையான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
1: அண்ணே, எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
2: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா FM 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்,
0: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா FM 107.8 வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான அற்புதமான வார்த்தை விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்ன தெரியுமா மக்களே? உங்கள்கிட்ட நான் 2 எழுத்து சொல்லுவேன். 1 எழுத்தை வச்சு வார்த்தையை ஆரம்பிக்கணும், இன்னொரு எழுத்தை வச்சு வார்த்தையை முடிக்கணும். இந்த விளையாட்டு தான் நீங்கள் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி நான் கேட்குறப்ப நீங்கள் டக்கு டக்கு டக்கு டக்குன்னு 3 வார்த்தையை சொல்லணும். ஆனு யோசிச்சு சொன்னீங்கன்னா அவங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது, சரிங்களா? டக்கு டக்குன்னு சொல்லணும். இப்போ இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக நம்ம கூட ஒரு குட்டி நேர் இணைஞ்சிருக்காங்க, புது நேர். அவங்களோட விளையாண்டுருவோம் இந்த விளையாட்டை. ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: வெண்பாந்திரன்.
1: எங்க இருந்து பேசுறீங்க?
4: கரூர் மாவட்டம்.
1: கரூர் மாவட்டத்துல இருந்து பேசுறீங்களா?
4: ஆமா.
1: சூப்பர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனாவது படிக்கிறீங்க?
4: 7th.
1: ஓகே வெண்பாந்திரன், இன்னைக்கு

0: நம்ம என்ன கேம் விளையாடுறோம்
1: தெரியுமா? தெரியும்.
0: விளையாண்டுருவோமா?
1: விளையாண்டுலாம்.
0: ஓகே, உங்களுக்கான முதல் எழுத்து கா. காகம் சொல்றோம்ல அந்த கா, கால ஆரம்பிச்சு இல்லுல முடியற மாதிரி மூணு வார்த்தைகள் டக்கு டக்குன்னு
1: சொல்லுங்க.
0: கால். என்னது? காஃபா. ரேடியோ. ரேடியோ கேட்காம பேசுங்க. இங்க காதல். ஓகே, இன்னும் ஒன்னே ஒன்னு. டைம் போயிட்டே இருக்கு, டைம் போயிட்டே இருக்கு. இன்னும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லணும் விட்டாயிருவீங்க. இவ்வளோ நேரம் பண்ணலாமா? உங்க கல். ஓகே, பக்கத்தில் சொல்றது எனக்கே கேட்குது. இருந்தாலும் சூப்பராக விளாண்டிங்க, ரொம்ப நன்றி இந்திரன் நம்ம கூட எனக்கு விளையாண்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கரூர் மாவட்டத்திலேருந்து ஒரு குட்டி நேர் கால் பண்ணி அற்புதமாக சூப்பராக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம கூட கால் பண்ணி விளையாண்டதுக்கு. இதே மாதிரி டெய்லியும் கால் பண்ணுங்க. அண்ணன் உங்களுக்காக ஃபோன் எடுத்து டெய்லியும் ஒரு கேம் விளையாடுறா, சரிங்களா? சூப்பராக விளையாண்டு தம்பி. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவான் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது பாக்கர் உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு அற்புதமான ஒரு வார்த்தை விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த வார்த்தை விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க. 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பாக்கர் என் கூட விளையாடலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான அற்புதமான பாட்டு, ரெண்டு பாட்டு வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டுவாங்க, பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் நினைஞ்சு ஜாலியாக விளையாடுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, பசித்த மானிடம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த புத்தகத்தை எழுதினவர் கரிச்சான் குஞ்சு. இந்த பசித்த மானிடம், இந்த டைட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா பசி பற்றி நமக்கு வந்து சொல்ல வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பசி அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வருது, உணவு பசி. ஆனால் இந்த புத்தகம் பேசியிருக்கிற விஷயங்கள் பலவிதமான பசிகள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது இப்போ நமக்கு வந்து உடல் பசிக்குது அப்படின்னா நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம். ஆனால் இந்த பசி மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லைங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பசி இந்த பசி கூடவே இருக்கும். ஒன்று அதிகார பசி, அதாவது நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து போகணும், அது சார்ந்த பசி, ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அதிகாரத்தை அடையணும் அப்படின்னு. அதே மாதிரி இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் தாண்டி ஒரு அமைதி வந்து இருக்குது, அந்த அமைதியை தேடி நம்ம வந்து போகலாம் அப்படின்னா அது கூட ஒரு பசி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே பலவிதமான பசிகள் இருக்கு இல்லைங்களா. அந்த பசியை பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகம் தான் பசித்த மானிடம். இந்த ஒரு நாவலில் இரண்டு முக்கியமான கதாபாத்திரங்கள் வராங்க. ஒரு கதாபாத்திரம் அதிகாரம் அப்படின்ற பசியை நோக்கி போகக்கூடிய ஒரு கதாபாத்திரம், இன்னொரு கதாபாத்திரம் இதெல்லாம் எதுக்கு, இதை தாண்டி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதி பசி தேவைப்படுற ஒரு மனிதர், இப்படி ரெண்டு பேரை பற்றியும் பேசக்கூடிய ஒரு கதை தான். இந்த ரெண்டு பசி பற்றி மட்டும்தான் இந்த ஒரு புத்தகம் பேசுதா அப்படின்னா இல்லைங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் எந்த மாதிரியான பசி வந்து இருக்குது அப்படின்றத இந்த புத்தகம் வந்து பேசுதுங்க. அதுவும் குறிப்பாக ஒரு அமைதியை தேடி போகிறவங்க, வாழ்க்கையே வந்து ஒரு சும்மா, நாம் தான் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க, அந்த மனநிலைக்கு கிட்ட இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். அந்த ஒரு நபர்களுக்கான ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கரிச்சான் குஞ்சு அவர்களுடைய பசித்த மானிடம், கட்டாயமாக வாங்கி படிங்க இந்த ஒரு புத்தகத்தை. நன்றி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது பார்க்குற உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவாவில் ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், வார்த்தை விளையாட்டு அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து ரெண்டு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, பாடல் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பாடல் பிடிச்சிருந்தால் பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டு விளையாடுறதுக்காக ஒரு நேரம் விளையாடுவோம். ஓகே, உங்களுக்கான எழுத்து மால ஆரம்பிச்சு இன்னில் முடிகிற மாதிரி மூணு வார்த்தை. இன்னு இன்னு கண் அந்த இன், ஓகேங்களா. மால ஆரம்பிச்சு இன்னில் முடிகிற மாதிரி மூணு வார்த்தைகள் சொல்லுங்க பார்க்கலாம்.
4: மான்
3: டைம் போயிட்டே இருக்கு. என்னது மானா மகானா? மகன். ஓகே ஓகே, இன்னொன்று மாதம் இம்முல இல்ல வருது, மாதம் வராதுப்பா. டிக்கு டிக்கு டிக்கு டிக்கு டிக்கு டைம் போயிட்டு இருக்கு, சீக்கிரம் அஞ்சு என்ற அஞ்சு என்றதுக்குள்ள சொல்லணும்.

0: 1, 2, 3, 4, 5. அச்சச்சோ இன்பா, என்ன இன்பா இப்படி பண்ணிட்டீங்க? இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பராக ட்ரை பண்ணுங்க இன்பா. ரொம்ப நன்றி நம்ம கூட விளையாண்டதுக்கு.
1: ஹலோ,
0: நன்றி நன்றி. இன்பா இந்திரன் கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க. வெண்பா இந்திரன், இன்பா இந்திரன், எப்படிமா உங்களுக்கு வீட்டில் கூப்பிட்றப்ப எதுக்கும் எந்த பேர் கூப்பிட்டாலும் ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்குமே, எப்படி உங்கள் வீட்டில் கூப்பிட்டுங்களே வந்து இது பண்ணுறாங்க? மேபி செல்ல பேர் ஏதாவது வச்சிருப்பாங்க போல. இருந்தாலும் சூப்பராக விளையாண்டுங்க, ரொம்ப நன்றி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இந்த பாக்கரேனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க. நீங்களும் யாராவது விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா திவாகரேன் கூட ஜாலியாக பேசிகிட்டே விளையாடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. திவாகரேனுடன் உங்களுக்காக ஜாருமூலியோட செமையான ஒரு சூப்பரான பாட்டு தான் ஆண்டிவே. பாட்டு கேட்டு வாங்க மைடியர் மக்களே.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்.
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை.
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663333.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற? அத சாப்பிடாத, இத சாப்பிடாதன்னு ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைனு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பூமியின் பாதுகாப்பு, மனித குலத்தின் பாதுகாப்பு.
1: பொது நலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர், உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவாவில் ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விளையாட்டோட பெயர் தான் வந்து வார்த்தை விளையாட்டு. நீங்கள் யாராவது வார்த்தை விளையாட்டு

0: விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட ஜாலியாக விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, அங்கே அதை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பாடல் பிடிச்சிருந்தா பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்கள் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேரு, ஊர் பேரு, பாடல் பேர் இது எல்லாத்தையும் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. இதனைத் தொடர்ந்து இன்னைக்கு விளையாடக்கூடிய இந்த வார்த்தை விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் ஒரு ரெண்டு எழுத்தை சொல்லுவேன், அந்த ரெண்டு எழுத்தை வச்சு நீங்கள் ஒரு வார்த்தையை உருவாக்கி சொல்லணும். இப்போ இந்த விளையாட்டை நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரணிஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் திவாகர்.
0: வணக்கம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எல்லாருமே சூப்பரா இருக்கும். எழில அக்கா, இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா நீங்க? சரிங்க எழில இருக்கீங்க. எழில அரிசி அக்கா, அக்கா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா? ஓகே அக்கா, உங்களுக்கான எழுத்து மா. மால ஆரம்பிச்சு எம்முல முடியற மாதிரி மூணு வார்த்தைகள்.
1: மாம்பழம்.
0: மாம்பழம்.
1: மாதவம்.
0: மாதவம். இன்னும் ஒன்னே ஒண்ணு.
1: மாநகரம். மாநகரம்.
0: மாநகரம். சூப்பர் சூப்பர் அக்கா, அருமையா இருக்கீங்க, ரொம்ப நன்றி அக்கா.
1: நன்றி காந்திவா.
0: நன்றி நன்றி. ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எழிலக்கா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க. நீண்ட இடைவேளைக்கு பிறகு வந்து நம்ம கூட நிகழ்ச்சியில் இருந்து சூப்பராக விளையாண்டீங்கக்கா, ரொம்ப நன்றி அக்கா நீங்கள் நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க, அது பாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனாயப்பும் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில். வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர், உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வார்த்தை விளையாட்டு தான் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இவ்வளோ நேரமா உங்ககிட்ட வந்து ரெண்டு எழுத்துக்கள் சொல்லலாம், ஒரு எழுத்தை வச்சு வார்த்தை ஆரம்பிக்கணும், இன்னொரு எழுத்தை வச்சு வார்த்தையை முடிக்கணும். இந்த விளையாட்டு தான் இங்கே நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி டக்கு டக்குன்னு 3 வார்த்தைகள் நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடிந்திருக்காரு, அவர் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாண்டுருவோமா. ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் திவாகர் நிலையத்தில் நேரம்.
6: வணக்கம் வணக்கம் பாஸ்கரனா, எப்படி இருக்கீங்க? இங்கே எல்லாரும் சூப்பராக இருக்கும். அற்புதம் அண்ணா. அண்ணா, இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு
7: இருக்கோம் தெரியுமா? இன்னொரு இடத்துல முடிக்கணும்.
6: ஆமாங்க, நான் விளையாடுவோமா?
7: சொல்லணும், விளையாடலாம்.
6: உங்களுக்கான முதல் எழுத்து சா. சால ஆரம்பிச்சு இம்முல முடிகிற மாதிரி 3 வார்த்தைகள்.
7: சாகம்
6: புரியல. சா சா சக்கரை சக்கரை சா
7: சக்கரை சா. சரி சரி, சால ஆரம்பிச்சு இம்முல முடியல.
6: இம்மு இம்மு.
7: சக்கரம்
6: சக்கரம். ஓகே.
7: சந்தனம்
6: சந்தனம். இன்னும் ஒன்னே.
7: சங்கமம்
6: சங்கமம். சூப்பர் சூப்பர் பாஸ்கர் அண்ணா, அருமையா இருந்தீங்க. ரொம்ப நன்றி அண்ணா.
7: நன்றி
6: நன்றி. தாழ்மையா காலனிலேருந்து நம்ம பாஸ்கரனா கால் பண்ணி அற்புதமாக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு மைடியர் மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் ஒன்று வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுட்டு வாங்க, நம்ம இன்னும் நிறைய நேயர்கள் கூட இன்றைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க துபாகரனுடன். இன்றைக்கி வாகை சுடுவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்தாச்சு. நிகழ்ச்சி முடிச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலான்ட்டுருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் யாராவது இன்றைக்கி வாகை சுடுவா நிகழ்ச்சியில் விளையாடலான்னு வந்து விளையாட முடியாமல் போயிருக்கும், அவங்க யாருமே வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்கள் இன்றைக்கி விளையாட முடியலனாலும் பரவாயில்ல, நம்ம நாளைக்கும் இல்லாதான் நாளானைக்கும் விளையாடலாம். திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடக்கக்கூடிய அந்த வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி விளையாடலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 9787-7107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் கால் பண்ணுவோம். கால் பண்ணிங்கன்னா என் கூட ஜாலியாக விளையாடலாம். இதனை தொடர்ந்து இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பாடல் பிடிச்சிருந்தா பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இன்றைக்கி வாகை சுடுவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம வாகை சுடுவா நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-7107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் இதாக இருந்தால் தாராளமாக அனுப்புங்க. இப்போ நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், திவாகர் ஃப்ரம் வாகை சுடுவா. நன்றி மக்களே, டாட்டா மக்களே, பை பை. உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். போச்சம்பள்ளி பகுதியில தென்னை விவசாயிகள் கொப்பரை தேங்காய் உற்பத்தியில ஆர்வம் காட்டி வராங்க. தொடர்ந்து கொட்டாங்குச்சி தென்னை நார் மூலமா கூடுதல் வருவாய் கிடைக்கிறதுனால விவசாயிகள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல தென்பெண்ணை ஆற்றுப்படுகை பகுதியில விவசாயிகள் தென்னை சாகுபடியில அதிக அளவுல ஈடுபட்டு வராங்க. குறிப்பா சொல்லணும்னா கிருஷ்ணகிரி, காவேரிப்பட்டினம், வேளம்பட்டி, பாரூர், நெடுங்கல், மருதேரி, அரசம்பட்டி, போச்சம்பள்ளி, மத்தூர், பர்கூர், மஞ்சமேடு உள்ளிட்ட பகுதிகளில் 36,000 ஏக்கர்ல 20,00,000 தென்னை மரங்கள் இருக்கு. தென்னை தொழில் மூலமா 75,000 மேற்பட்ட விவசாயிகள் தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பு பெற்று வராங்க. இங்க உற்பத்தி ஆகக்கூடிய தேங்காய்கள் தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்களுக்கும், ஆந்திர மாநிலம் திருப்பதி, காலஹஸ்தி, கர்நாடக மாநிலம் பெங்களூரு, குஜராத், புதுடெல்லி, மும்பை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் விற்பனை செய்யப்படுது. இதை தொடர்ந்து உற்பத்தி அதிகரிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஏற்படக்கூடிய விலை சரிவினப்ப கொப்பரை தேங்காய் விற்பனையில விவசாயிகள் ஈடுபட்டு அதிக வருவாய் ஈட்டி வராங்க. இப்ப பார்த்தோம்னா தேங்காய் விலை குறைஞ்சிருக்கிற நிலையில கொப்பரை தேங்காய் உற்பத்தியில விவசாயிகள் ஈடுபட்டு வராங்க. அதனால போச்சம்பள்ளி வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல ஏல முறையில சந்தைப்படுத்தி வராங்க. இதை தொடர்ந்து தென்னை நார் கொட்டாங்குச்சிகள் மூலமா கூடுதல் வருவாய் கிடைக்கிறதுனால விவசாயிகள் இத பத்தி சொல்லி இருக்காங்க. இது தொடர்பா தென்னை ஆராய்ச்சியாளர் கென்னடி மற்றும் விவசாயிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு தேங்காய் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ₹18 to ₹20 வரைக்கும் விற்பனை ஆகுது. வரக்கூடிய நாட்கள்ல விலை குறைய வாய்ப்பு இருக்கு. இதனால விவசாயிகள் கூடுதல் வருவாயை ஈட்ட கொப்பரை தேங்காய் உற்பத்தி செஞ்சு விற்பனை செஞ்சு வராங்க. இதுல 100 தேங்காய்கள்ல சராசரியா 17 kilo கொப்பரை தேங்காய் கிடைக்கும். 1 kilo கொப்பரை தரத்தை பொறுத்து ₹170 to ₹150 வரைக்கும் விற்பனை ஆகுது. போச்சம்பள்ளி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல ஈனாம் முறையில விற்பனை நடக்கிறதுனால உடனடியா கொள்முதல் தொகை கிடைக்குது. எண்ணெய் தயாரிப்பு நிறுவனங்கள் நேரடியா விவசாயிங்க கிட்ட கொள்முதல் செய்யறாங்க. கொப்பரை எடுக்கப்பட்ட கொட்டாங்குச்சி 1 ton ₹36,000 விற்பனை ஆகுது. இத போச்சம்பள்ளி சிப்காட் பகுதியில் இருக்கக்கூடிய 2 தொழிற்சாலைகள் நேரடியா கொள்முதல் செய்யறாங்க. இதே மாதிரி தேங்காய் உரிக்கிறப்ப பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய நார் நர்சரிகள்ல நாற்றுகள் உற்பத்திக்கு அதிக அளவுல பயன்படுத்தப்படுது. இதனால இதன் மூலம் விவசாயிகளுக்கு வருவாய் கிடைக்குது. எப்படியோங்க இந்த கொப்பரை மூலமா நம்ம விவசாய பெருமக்களுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து மகிழ்ச்சி அடைவாங்க. நம்ம எல்லாத்துக்குமே இது ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லைங்களா? சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா. ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாய்மீவில்
1: குறைபாடா கவலை வேண்டாம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
1: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
2: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
1: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7030366333.

0: ஏ நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சோனா இப்போ 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரம் பஞ்சுகாளிப்பட்டி கிராமத்துல இருந்து கிருபாகரன் ஃபார்ம்ஸ்ல கிருபாகரன் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா 25 மாடுகள் வச்சு பண்ணை நடத்திட்டு வராங்க. அந்த பண்ணையோட அனுபவங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: எங்களோட பண்ணை பார்த்தீங்கன்னா, கடந்த 10 வருஷமாக வந்து நாங்கள் வந்து ஒரு 25 மாடு இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணிருக்கோம். இன்னும் ஒரு 2 வருஷத்தில் வந்து 45 மாடு போகக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே இருக்குங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கிருபாகரன், BMBAங்க. பி வந்து கோயம்புத்தூர்லேயும், MBA வந்து நம்ம சேலம் சோனா காலேஜில் வந்து முடிச்சிருந்தேன். முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வெட்டினரி சார்ந்த தொழில் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கு முன்னாடியே. அது கூட சேர்ந்து ப்ரீடிங்கில் எங்கள் ஃபார்மை டெவலப் பண்ணோம் அப்படின்றதுக்காக நான் ஒரு சில இடத்துல ஒர்க் பண்ணிருந்தோம். அதையும் விட்டுட்டு வந்து இப்போ வந்து ஃபுல் டைம் வந்து எங்களோட பிஸ்னஸும் பார்த்துக்கிட்டு ஃபார்ம் அலைன்டாக எங்களோட இங்கே பஞ்சுகாளிப்பட்டியில் ஒரு 2 ஏக்கர் இருக்குது. இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 மாடுக்கு வந்து நாங்கள் ரியர் பண்ணிருக்கோங்க. எங்களோட ஃபார்ம் தனித்துவம் என்ன அப்படின்னா, மற்ற ஃபார்மை கம்பேர் பண்ணுறப்ப மெயினாக நீங்கள் டிஃப்ரென்ஸ், மக்கள் வந்து பால் குடிக்கிறவங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியணும் என்ன அப்படின்னா, எங்கள் ஃபார்மில் எந்த மாடுமே கட்டி போட்டிருக்க மாட்டோம். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாடும் கட்டி போட்டிருக்காது. எல்லா மாடும் அதுக்கு தேவையான ஃபீடை எனி டைம் போய் சாப்பிட்டுக்கலாம், தண்ணி எப்போ வேணாலும் குடிச்சிக்கலாம். அதோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக மாடுகளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகக்கூடாது, அந்த ஸ்ட்ரெஸ் வந்து பாலில் வந்து பிரதிபலிக்கும், அது வந்து நமக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து மாடுகளுக்கு வந்து இந்த மேஜராக ஒரு இதை கொண்டு வந்திருக்கோம். மாடுகளை வந்து கட்டி போடாமல் வளர்த்துருக்கோம்னு வைங்களேன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, எங்களோட ஃபார்மில் மில்க் ப்ரைமரியாக இருந்தாலும் செகண்டரியாக பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு ஆன்டிபயோட்டிக்கோ இல்லை எந்த விதமான டாக்ஸின் சம்மந்தப்பட்ட பொருள் கொடுக்காமல் நேச்சுரலாக வரணும், எந்த அளவுக்கு மாடு வந்து ஹெல்த்தியாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வர மில்க்கும் வந்து குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் மோஸ்ட்லி வந்து எங்களோட ரேஷன், அதாவது மாடு என்னென்ன சாப்பிடுதோ ஓன்லி குவாலிட்டி என்ஷூர் பண்ணுறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா கிரீன் பச்சத்தி வகையில் பார்த்தீங்கன்னா எங்களோட பண்ணைகளில் வந்து எல்லா பொருளுமே நம்ம கொடுக்கக்கூடிய பச்சத்தீனியாக இருக்கட்டும், காஞ்சத்தீனியாக இருக்கட்டும், கான்சன்ட்ரேட் ஃபீட்னு சொல்லக்கூடிய புண்ணாக்கு தவிடு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு குவாலிட்டியாக எங்களால் என்ஷூர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுறேங்க.
4: இப்போ மாடுகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கக்கூடிய தீனிகள் வந்து சத்தானதாக இருக்கணும், அதே நேரத்தில் சுகாதாரமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மனுஷங்களுக்கு எப்படி நம்ம பார்த்து பார்த்து செய்யுமோ அந்த மாதிரி வந்து அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லைன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: இயற்கையை போற்று, எதிர்காலத்தை மாற்று.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: மேச்சேரி வட்டாரம் அமரம் கிராமத்துல இருந்து முத்துராமன் ஐயா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நிலக்கடலை சாகுபடியில களைகள் எந்த மாதிரி அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: இப்ப நான் நிலக்கடலை பயிர் செய்யறேங்க. நிலக்கடலை பயிர் செஞ்சதும் 2-30 நாள் ஒரு களை எடுக்கிறேன், 60 நாள் ஒரு 45 நாள் ஒரு களை எடுக்கிறேன். 2வது களை எடுக்கும் போது செடி நல்லா நேரா நிக்கும். நேரா நிக்கும் போது 2வது களை எடுக்கும் போது அந்த செடி வந்து கொஞ்சம் சாஞ்சிருந்தா தான் அது வந்து அம்பு வந்து சீக்கிரம் நிலத்தில் இறங்கும். நேரா நான் நின்னாக்கா பாதி அம்பு தான் இறங்கும், பாதி அம்பு இறங்காது. அதனால அந்த நேரத்தில் என்ன பண்றது தெரியுங்களா, 2வது களை எடுக்கும் போது அந்த செடியில களை எடுத்து 4-5 களையா செடி இருக்கும் போது அந்த களையை உச்சில வந்து ஒரு கைப்படி மண்ணு ஒரு கைப்பிடி மண்ணாக 2 கையில அள்ளி மேல போட்டுமாக அந்த கிளைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 30-40 டிகிரியில வந்து சாஞ்சிரும். அப்படிங்கும் போது விடக்கூடிய அம்பு வந்து பூமியில இறங்கறதுக்கு ஏதுவா இருக்கும், பூமியில இறங்கி காய் நல்லா விடும். அதே சமயத்துல நம்ம மண் அடைக்காமையும் நேராகவும் விட்டுட்டோமாக அந்த அம்புக்கும் பூமிக்கு இடையில வந்து 5-6 சென்டிமீட்டர் இடைவெளி வந்துருது. அவ்வளவு தூரம் போய் அம்பு இறங்கறது கஷ்டம். அதுவும் இல்லைனாக்க என்னோட காட்டுல வந்து ஒரு நுகத்தடி இருக்குது, நுகத்தை 2 பக்கமும் அந்த கூட்டாங்கடின்னு சொல்லுவோம் அந்த கயிறு போட்டு அனைவருக்கும் இயற்கை விவசாயி முத்துராமன் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப விவசாயத்துல புதிய புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நல்ல மகசூல்

சொல் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, எந்த நேரத்துல எந்த சாகுபடி பண்ணா நல்ல மகசூல் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் சிவக்குமார் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப பருத்தி சாகுபடிக்கு எந்தெந்த மாநிலங்கள்ல வியாபாரம் வர்த்தகம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: எவ்வளவு வித்தியாசம் இருக்குது பாருங்க. 34 மடங்கு குறைச்சல நாம பயிர் செஞ்சிட்டு இருக்கிறோம். அதுக்கு உண்டான பஞ்செல்லாம் குஜராத், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலுங்கானா, இங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு லாரி மூலமா வந்துகிட்டு இருக்குங்க. அதனால இப்பெல்லாம் உங்களுக்கு டீசல் விலை அதிகம் ஆயிடுச்சு, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் எல்லாம் அதிகம் ஆயிடுச்சு. அங்கிருந்து பஞ்சு கொண்டுட்டு வர்றதே ஒரு அதிகமான விலை. மேலும் இப்ப அந்த மாநிலங்கள்லாம் நிறைய மில் வந்து போச்சு. அதனால தமிழ்நாட்டுல நல்லா விலை வித்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுன்னு மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே நல்ல பருத்திக்கு விலை இருந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த வருஷம் மழை நல்லா பெஞ்சிருக்கிறதுனால கோடை பருத்தி சாகுபடி செய்யறது மிகுந்த லாபத்தை கொடுக்கும். சரி, என்ன ரகம் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா இப்ப பிடி பருத்தி இருக்கு. அந்த பிடிங்கிறது அந்த காய் புழு, போடாப்ட்ரா லிட்ராங்குது, புரோட்டோனியா புழு, இந்த புழுவை எல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிருக்கேன். ஆனா இந்த சாறு உறிஞ்சிற பூச்சிக்கு கண்ட்ரோல் பண்ணாது. அதுக்கு நம்ம மருந்துதான் அடிச்சு ஆகணும். அதனால இந்த பிடி பருத்தி வாங்கிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பல்கலைக்கழகத்துல கோ17 ஒரு ரகம் உருவாக்கி இருக்காங்க, அதை வாங்கி நீங்க போடலாம். சிறுவல்லிபுத்தூர் ஆராய்ச்சி நிலையத்துல SVPR6 ஒரு ரகம் உருவாக்கி இருக்காங்க, அதை வாங்கி போடலாம். அப்புறம் கோயம்புத்தூர்லயே மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிலையத்தோட கிளை இங்க ஒண்ணு இருக்குது, அதுல வந்து சுரபிங்கிற ரகம் இருக்கு, சூரஜிங்கிற ரகம் இருக்கு, சுரக்ஷான்னு இப்போ ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க வாங்கி, குறிப்பா இந்த கோடை காலத்துக்கு பிடி பருத்திய நீங்க வாங்கி போடணுங்கிறது கிடையாது. இந்த பல்கலைக்கழகம் மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிலையத்துல கிடைக்கிற பருத்தி வாங்கி போட்டீங்கன்னாவே நல்ல மகசூல் கிடைக்கும். இந்த கோடை பருவத்துல இன்னொரு சிறப்பு என்னன்னா, புழு தாக்குதல் ரொம்ப குறைவா தான் இருக்கும். நீங்க வந்து மானாவரியில நாம மழை காலத்து பயிரா நம்ம வந்து ஆகஸ்ட் மாசம் இல்லைன்னா புரட்டாசி மாசம் விதை போடுவோம். அப்ப வந்து நாம வந்து ஜனவரியில அறுவடை முடிக்கிறோம். இந்த ஒரு 5 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குளிர்காலத்துல புழுக்கள்லாம் அதிகமா இருக்க வாய்ப்பு, ஆனா கோடை காலத்துல புழு தாக்குதல் மிக குறைவாக இருக்கும். அதனால புழுவுக்கு உண்டான மருந்து அடிக்கிறது பிடி பருத்தியில எந்த அளவுக்கு இல்லாம இருக்குதோ அதே மாதிரி வெரைட்டிலையும் உங்களுக்கு வந்துடும், அதிகம் புழு இருக்காது. அடுத்து சாறு உறிஞ்சிற பூச்சி லீஃப் ஹாப்பர்னு சொல்றது, இல்லைன்னா ஜாசிட்னு சொல்லுவாங்க, அது த்ரிப்ஸ், இந்த வெள்ளை, இதுக்கு மட்டும் 3 அளவா மருந்து அடிக்கணுங்க. என்ன மருந்து சொல்றாங்களோ அந்த மருந்தை அளவா அடிக்கணும். குறிப்பா வெள்ளை, லீஃப் ஹாப்பர், த்ரிப்ஸ், இது 3 ஒவ்வொன்றுக்கும் மருந்து பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது, அந்த அளவுல தான் நீங்க அடிக்கணும்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப கோடை காலத்துல புழு தாக்குதல் குறைவா இருக்கும். அதே மாதிரி மருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவு தளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தளிச்சோம்னா பரவாயில்ல, ஏன்னா அதிகப்படியா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க பாட்டை கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: அடுத்து வருவது
2: சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: இப்ப நம்ம நடந்து போயிட்டு இருக்கோங்க. நடந்து போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அந்த சமயத்துல கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியா அடிக்குதுன்னு வைங்களேன். அப்ப வந்து என்ன பண்ணுவோம், ஒரு மரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மரத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் நின்னுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அது வண்டியில போறவங்களா இருந்தாலும் சரி, சைக்கிள்ல போறவங்களா இருந்தாலும் சரி. ஏங்க சொல்லணும் அப்படின்னா ஒரு சிலர் வந்து காரை கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு மரத்துக்கு கீழே நிறுத்தினா கொஞ்சம் கூலிங்கா இருக்கும், ஹீட் இறங்காது அப்படின்னு சொல்லி கூட நினைப்பாங்க. என்னடா திடீர்னு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? சொல்றாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப தொழில் நகரமான ஒசூர்ல முக்கிய சாலைகள்ல சரக்கொன்றை மரங்களோட பூக்கள் பூத்து குலுங்கி வருது. சாலையில போறவங்க பாத்தீங்க அப்படின்னா கவனத்தை ஈர்த்து வருது அப்படின்னு சொல்லலாம். ஒசூர்ல கோடை வெயிலோட தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிச்சு வரக்கூடிய நிலையில இயற்கையோட கொடையா சாலையோரங்கள்ல சரக்கொன்றை மலர்கள் பூத்து குலுங்கி வருதுங்க. குறிப்பா ஒசூர் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை, ராயக்கோட்டை சாலை, தேன்கனிக்கோட்டை மற்றும் தளி கெலமங்கலம் ஆகிய சாலையோரங்கள்ல சரக்கொன்றை மரங்கள் அதிக அளவுல இருக்கு. இந்த மரங்கள்ல இப்ப பார்த்தனா இலைகளே தெரியாத அளவுக்கு மரக்கிளைகள் ஃபுல்லாவே கொத்து கொத்தாவும் சரம் சரமாவும் பூத்து குலுங்கி வருது. இது பொன்னிற மஞ்சள் நிறத்துல தங்க காசுகளை கோத்து தொங்க விட்ட மாதிரி காட்சி அளிக்குதுன்னா பாத்துக்கோங்களேன். வழக்கமா ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள்ல சரக்கொன்றை மலர்கள் பூக்கும். ஒசூர்ல நிலவக்கூடிய மிதமான காலநிலையில இன்னுமே கூடுதல் பொலிவோட காணப்படுது. தார் சாலைகளோட கருமை நிறத்துக்கு மத்தியில பளிச்சுன்னு மஞ்சள் நிறத்துல பூத்து குலுங்கக்கூடிய இந்த மலர்கள் இந்த வழியா வாகனங்கள்ல செல்வோரோட கவனத்தை ஈர்த்து வருதுன்னு சொல்லலாம். இது தொடர்பா பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரக்கொன்றை மலர்கள் அழகுக்கும் நலலுக்கும் மட்டும் இல்லங்க, தமிழர்களோட வாழ்வியலோட பெணஞ்சிருக்கு. சங்க இலக்கியங்கள்ல கொன்றை மலர்கள் முல்லை நிலத்திற்குரிய அடையாளமா குறிக்கப்பட்டிருக்கு. இதனுடைய பட்டை, வேர் மற்றும் மலர்கள் பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டிருக்கு. சிவனோட ஜடாமுடியில சூடக்கூடிய மலராகவும் கேரள மக்களோட விஷு கனி காணும் வைபவத்துல முக்கிய இடத்தையும் இந்த மலர் பெற்றிருக்கு. தொழில் வளத்துல வேகமா வளர்ந்து வரக்கூடிய ஒசூர்ல இது போன்ற நிழல் தரக்கூடிய மற்றும் பூத்து குலுங்கக்கூடிய மரங்களை பராமரிக்கிறது பாதுகாக்கிறதன் மூலமா சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம். வனத்துறையினரும் நெடுஞ்சாலை துறையினரும் மாநகராட்சி நிர்வாகத்தினரும் ஒருங்கிணைஞ்சு சாலையோரங்கள்ல இருக்கக்கூடிய சரக்கொன்றை மரங்களை பாதுகாக்கவும் புதுசா இந்த மரக்கன்றுகளை நடவு செஞ்சு பராமரிக்கவும் நடவடிக்கை எடுத்து வராங்க. சாலையில கோடையானல் காற்றோட பயணம் செய்யறப்ப சாலையோரம் பளிச்சுன்னு இந்த மஞ்சள் போர்வை போல இருக்கிறத பாக்குறப்ப மனசுக்கு புதிய உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்குது. அப்படியே சொல்லும் போதே அந்த மரத்துல இருக்கக்கூடிய பூக்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள எத்தனை பேத்துக்குங்க தோணுது. கண்டிப்பா உங்களுக்கும் இது வந்து தோணுச்சு அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லலாம். 9787 7107.8

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் தான் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவா பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச கலர்ல வளையல் போடுறது, அவங்களுக்கு பிடிச்ச கலர்ல வந்து பிரேஸ்லெட் போடுறது, மெஹந்தி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அதுல வந்து அவங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ல மெஹந்தி போட்டுக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க வந்து அந்த குட்டி குட்டி பொருளை வாங்கி தரதா இருக்கட்டும், அது எல்லாமே பெண்கள் வந்து அதிகமாவே ஆசைப்படுவாங்க. அந்த குட்டி குட்டி விஷயங்கள்ல தான் அவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அப்படி பெண்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அவங்க வீட்டுல இருந்தே, காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதுல இருந்தே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஹோம்மேட் பேங்கிள்ஸ், ஹோம்மேட் பிரேஸ்லெட், குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் பண்றதுல இருந்து பெரிய கிஃப்ட்ஸ் வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மெஹந்தி ஆர்டிஸ்ட் கூட இவங்க எப்படி இந்த விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டாங்க, எப்படி எல்லார்கிட்டயும் அதை கொண்டு போய் சேர்க்கறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம்.
2: ஹாய், ஹலோ, என் நேம் லாவண்யா.
1: மேம், நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அது எப்போல இருந்து ஆரம்பிச்சீங்க அப்படின்றத கொஞ்சம் சொல்றீங்களா?
2: நான் வந்துட்டு காலேஜ் முடிச்சு இப்போ ஸ்மாலா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். காலேஜ் டைம்லயே பண்ணிட்டு இருந்தேன், இப்போ வந்து சரி அதுவே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஜாப் எதுவுமே செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுவே கண்டினியூ பண்ணலாமே அப்படின்ட்டேன்.
1: ஓகே ஓகே மேம், காலேஜ் டைம்ல இருந்தே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்றத கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. அடுத்து வந்து நீங்க என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க மேம்?
2: நான் வந்து பேங்கிள்ஸ் இல்லட்ரேட் பேங்கிள்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்கறது, அப்புறம் மெஹந்தி போடுறது, பிரேஸ்லெட், அப்புறம் வந்துட்டு ஃபெஸ்டிவலுக்கு அப்படி இல்லைன்னா வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கல்ல பர்த்டேக்கு, அப்பெல்லாம் எம்ப்ராய்டரி செயின்ஸ் அந்த மாதிரி ஏதோ மெமரபிளா வேணும்னா கிராஃப்ட் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். மெயினா வந்துட்டு அதெல்லாம் க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். மெயினா நான் இல்லட்ரேட் பேங்கிள்ஸ், மெஹந்தி, பிரேஸ்லெட் அந்த மாதிரி எல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன்.
1: சூப்பர் மேம், வீட்டில இருந்தே இவ்வளோ விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மேம், அடுத்து வந்து எப்படி உங்களுக்கு மெஹந்தி போடுறதுல ஒரு ஆர்வம் வந்துச்சு?
2: ஆக்சுவலி இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு மெஹந்தி போடவே தெரியாது. நானும் சின்ன குழந்தைங்களாம் கிறுக்குவாங்களே அந்த மாதிரி தான் கிறுக்கிட்டு இருந்தேன். போக போக தான் வந்து பார்க்குறப்ப ஆசையாக இருக்கும், ரொம்ப சூப்பர் சூப்பர்ஸாக தான் போட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சரி நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு ட்ரை பண்ணப்ப தான் ஸ்டார்டிங் வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்காது. இப்போ போக போக தான் வந்து நல்லா போடவே ஆரம்பித்தேன். அதுலேயே எனக்கு பார்க்கவே ஆசையா இருக்கிறனாலே நம்மளும் கத்துக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டோட கத்துட்டு இப்போ அதுவே போட்டுட்டு இருக்கேன்.
1: ஓகே ஓகே லாவண்யா, உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சதுனாலதான் நீங்க மெஹந்தி கத்துக்கிட்டீங்க அப்படின்றது நீங்க சொல்ற பதில இருந்தே நல்லாவே புரியுது. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான லாவண்யா எப்படி மெஹந்தி போட ஆரம்பிச்சாங்க, அது மட்டும் இல்லாம அவங்களோட ஹோம்மேட் பேங்கிள், ஹோம்மேட் பிரேஸ்லெட் எல்லாம் எப்படி எல்லாம் கத்துக்கிட்டாங்க அப்படின்ற சில விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுவாங்க நேர்களே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம். நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, பசித்த மானிடம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த புத்தகத்தை எழுதினவர் கரிச்சான் குஞ்சு. இந்த பசித்த மானிடம், இந்த டைட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா பசி பற்றி நமக்கு வந்து சொல்ல வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பசி அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது உணவு பசி. ஆனால் இந்த புத்தகம் பேசியிருக்கிற விஷயங்கள் பலவிதமான பசிகள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது இப்போ நமக்கு வந்து உடல் பசிக்குது அப்படின்னா நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம். ஆனால் இந்த பசி மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லைங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பசி இந்த பசி கூடவே இருக்கும். ஒன்று அதிகார பசி, அதாவது நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து போகணும், அது சார்ந்த பசி, ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அதிகாரத்தை அடையணும் அப்படின்னு. அதே மாதிரி இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் தாண்டி ஒரு அமைதி வந்து இருக்குது, அந்த அமைதியை தேடி நம்ம வந்து போகலாம் அப்படின்னா அது கூட ஒரு பசி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே பலவிதமான பசிகள் இருக்கு இல்லைங்களா. அந்த பசியை பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகம்னா பசித்த மானிடம். இந்த ஒரு நாவலில் இரண்டு முக்கியமான கதாபாத்திரங்கள் வராங்க. ஒரு கதாபாத்திரம் அதிகாரம் அப்படின்ற பசியை நோக்கி போகக்கூடிய ஒரு கதாபாத்திரம், இன்னொரு கதாபாத்திரம் இதெல்லாம் எதுக்கு, இதை தாண்டி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதி பசி தேவைப்படுற ஒரு மனிதர். இப்படி ரெண்டு பேரை பற்றியும் பேசக்கூடிய ஒரு கதை தான். இந்த ரெண்டு பசி பற்றி மட்டும்தான் இந்த ஒரு புத்தகம் பேசுதா அப்படின்னா இல்லைங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் எந்த மாதிரியான பசி வந்து இருக்குது அப்படின்றத இந்த புத்தகம் வந்து பேசுதுங்க. அதுவும் குறிப்பாக ஒரு அமைதியை தேடி போகிறவங்க, வாழ்க்கையே வந்து ஒரு சும்மா, நாம தான் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க, அந்த மனநிலைக்கு கிட்ட இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். அந்த ஒரு நபர்களுக்கான ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கரிச்சான் குஞ்சு அவர்களுடைய பசித்த மானிடம். கட்டாயமாக வாங்கி படிங்க இந்த ஒரு புத்தகத்தை. நன்றி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவாயிருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டிக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே லாவண்யா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி எல்லாம் மெஹந்தி போட்டாங்க, எப்படி போட கத்துக்கிட்டாங்க, அது மட்டும் இல்லாம ஹோம்மேட் பேங்கிள், ஹோம்மேட் பிரேஸ்லெட், அதுக்கப்புறம் அவங்க குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் எல்லாம் கூட பண்ணுவாங்க, அதெல்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேம், நீங்க மெஹந்தில என்னென்ன மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் போடுவீங்க?
4: நான் மெஹந்தில போர்ட்ரேட்ஸ் போடுவேன், அப்புறம் பேபி ஷவருக்காக ஃபிகர்ஸ் எல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி டிசைன்ஸ். பேசிக்ஸ்ல இருந்து பிரைடல்ஸ் வரைக்கும் என்னென்ன போட முடியுமோ எல்லாமே போட்டுட்டு தான் இருக்கோம்.
3: சூப்பர் சூப்பர். பேசிக்ல இருந்தே நீங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க, அது எல்லாமே நீங்க போடுவீங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. மேம், நீங்க வந்து மெஹந்தி போடுறதுக்கு பயன்படுத்துற கோன்ஸ வந்து நீங்களே செய்வீங்களா இல்ல வந்து வெளியில இருந்து வாங்கிப்பீங்களா?
4: ஆர்கானிக் வந்தா கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லை. கெமிக்கல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணோம்னா பிரைட்ஸ்க்கு வந்துட்டு அலர்ஜி வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு கோன்ஸ் எல்லாம் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி நம்மளே பிரைடுக்கு யூஸ் பண்றது தான்.
3: சூப்பர் மேம், நீங்க யூஸ் பண்ற கோன்ஸ் எல்லாமே ஆர்கானிக் கோன்ஸ் மட்டும்தான், ஏன்னா பிரைடுக்கு எந்த வித இன்ஃபெக்ஷனும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட நீங்க பண்றீங்க அப்படின்றத கேட்கவே மகிழ்ச்சியா இருக்கு. மேம், அந்த ஆர்கானிக் கோனை நீங்க எப்படி வந்து செய்வீங்க அதை வந்து கொஞ்சம் சொல்ல முடியுமா மேம்?
4: எதுவுமே இல்லை, நம்ம வந்துட்டு ஹென்னா பவுடர்ஸ் வச்சு அதுக்கு வந்துட்டு ஆயில் சுகர்ஸ்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான். எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே இல்லை. நம்ம யூஸ் பண்ணுற ஆயில்ஸ்லேருந்து ஹென்னா பவுடர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து கெமிக்கலே ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக பண்ணது தான். நம்ம இப்போ மருதாணி இலை யூஸ் பண்ணுறோம்ல, அந்த இலை தான் நம்ம வந்துட்டு ஆர்கானிக் கோன்ஸ்க்காக வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பவுட்ரு, சுகர், ஆயில், கொஞ்சமாக வாட்டர் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்மளாம் வந்துட்டு கோன் மேக் பண்ணுறது தான்.
3: சூப்பர் மேம். மேம், இந்த கோன் போடுறது, பேங்கிள் செய்யறது, இது எல்லாமே வந்து உங்களோட கோலா நினைச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்களா இல்ல உங்களுக்கு தோணுச்சுன்னு சொல்லிட்டு பண்ணீங்களா?
4: ஆக்சுவலி நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறப்பவே சும்மா டைம் பாஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணனே வச்சுக்கலாமே, அதுதான் சொல்ல போனா உண்மையும் கூட. பேங்கிள்ஸ்லாம் சரி நம்மளே செஞ்சு போட்டுக்கலாமே அப்படின்ட்டு டைம் பாஸ்க்காக ட்ரை பண்ணது தான். அப்படியே வந்துட்டு இதுவே பேஷனாக மாறிடுச்சு, சரி நம்மளே ஏன் இதுவே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேங்கிள்ஸும் சரி பிரேஸ்லெட்ஸ் பண்ணுறதும் சரி மெஹந்தியும் சரி அப்படியே தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம்.
3: சூப்பர் சூப்பர் மேம். சும்மா ஜாலியாக உங்களுக்கு போட்டுக்கிறதுக்காக ஆரம்பிச்சு அது இப்போ ஒரு பேஷனாக மாறி உங்களுக்கு பிஸ்னஸாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான லாவண்யா எப்படி மெஹந்தி போட ஆரம்பிச்சாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹோம்மேட் பேங்கிள், ஹோம்மேட் பிரேஸ்லெட்லாம் எப்படிலாம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்ற சில விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க, அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டு வாங்க நேர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. Ellame irukra ore school. Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaigaloda future beautifula design panna Sona Valiyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 944259216. 0
3: avana enakku usuru.

0: ஏ பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏ பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏ பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லைன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியா சொல்ற? சரி.

0: ட்ரை பண்ணலாம்.
1: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பூமி நமக்கானது மட்டுமல்ல, இனி வரப்போகும் சந்ததிக்கானதும் தான். பசுமை வளர்த்து பாரினை காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே லாவண்யா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி வந்து மெஹந்தி போட ஆரம்பிச்சாங்க, அது மட்டும் இல்லாம வீட்லயே பேங்கிள்ஸ் பிரேஸ்லெட் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேம், நீங்க இந்த மெஹந்தி போடுறது, அதுக்கப்புறம் வீட்லயே வந்து இந்த பேங்கிள் பிரேஸ்லெட் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ நீங்க அது ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருக்க வரைக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாங்க?
4: எனக்கு எங்க வீட்டுல எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் இல்ல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஃபர்ஸ்டே சரி ஓகே ஓகேவா இருக்குமா, ஒர்க் பண்ணாதானே அமௌண்ட் எல்லாம் கிடைக்கும், இதுல உட்கார்ந்துட்டு என்ன பண்றது, வீட்லயே உட்கார்ந்துட்டு பண்ற மாதிரி அப்படின்லாம் தோணுச்சு. வீட்லயும் க்வெஸ்சன்ஸ் பண்ணாங்கதான். அப்புறம் வந்துட்டு போக போக இதெல்லாம் பண்ண பண்ண இதுதானே இன்ட்ரெஸ்ட், இதுதான் நம்ம பேஷனும் கூட. இதுல நம்ம இன்ட்ரெஸ்டா பண்ணும்போதுதான் ஹாப்பியும் கிடைக்குது. இன்னொருத்தவங்க கீழே போய் ஒர்க் பண்ணி அதை வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர், அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்க வந்துட்டு நம்மளே ராணி, நம்ம எப்ப வேணா ஒர்க் பண்ணலாம், நம்ம நம்ம இஷ்டம் தானே எல்லாமே, அதனால சரி ஓகே இதுவே பண்ணிக்கலாம் அப்படின்னு.
3: சூப்பர் மேம், யாரு என்ன சொன்னாலுமே அதை எதையுமே நீங்க கேட்காம உங்களுக்கு மத்தவங்க கிட்ட வேலை செய்யறது பிடிக்காது, ஆனா நாமளே சுயமா ஒரு தொழில் செஞ்சா நமக்குமே அது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும்னு நினைச்சுதான் நீங்க இதை பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க மேம். மேம், அடுத்து வந்து நீங்க வீட்லயே ஹோம்மேட் பேங்கிள் எல்லாம் செய்யறன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதுக்கான திங்ஸ் எல்லாம் நீங்க எங்க போய் வாங்குவீங்க?
4: நான் இங்க லோக்கல் ஷாப்ஸ்ல தான் வாங்குவேன். எனக்கு வந்து வெப்சைட்ஸ்ல வாங்குறது எல்லாம் நான் போய் சர்ச் பண்ணி பார்த்திருக்கேன். சில டைம்லாம் ப்ராடக்ட்ஸ் நல்லா வருது, சில டைம் ப்ராடக்ட்ஸ் நல்லா வர மாட்டேங்குது. சோ வந்து நான் இங்க லோக்கல்ல இருக்கிற ஷாப்ஸ்லயே போய் பர்சேஸ் பண்ணிப்பேன்.
3: ஓகே ஓகே மேம், அடுத்து ஒரு பெரிய மெஹந்தி ஆர்டர் வருது அப்படின்னா நீங்க மட்டும் போய் மெஹந்தி போட்டு கொடுப்பீங்களா, இல்ல நீங்க ஒரு குரூப்பா போய் மெஹந்தி போடுவீங்களா மேம்?
4: இல்ல குரூப்பா தான் போவோம், தனியா மேனேஜ் பண்ண முடியாது நம்மளால மட்டும். ஒரு 4-5 பேர் வந்துட்டு குரூப்பா சேர்ந்தோம்னா நம்ம எல்லாரும் போய்க்கலாம்.
3: ஓகே ஓகே மேம், ஒரு குழுவா சேர்ந்து தான் இதை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படின்னா தான் இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான லாவண்யா மேம் எப்படிலாம் மெஹந்தி போட ஆரம்பிச்சாங்க, அதை வந்து என்னென்ன விஷயத்துக்கு போட்டுட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம அவங்க வீட்லயே பேங்கிள் செய்யறது பிரேஸ்லெட் பண்றது இதெல்லாம் எப்படி கத்துக்கிட்டாங்க, அந்த விஷயத்துக்கு முதல்ல அவங்களுக்கு என்ன தடை இருந்துச்சு, இப்போ யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சில விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டு வாங்க நேயர்கள்.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே லாவண்யா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி எல்லாம் மெஹந்தி போட்டாங்க, எப்படி போட கத்துக்கிட்டாங்க, அது மட்டும் இல்லாம ஹோம்மேட் பேங்கிள், ஹோம்மேட் பிரேஸ்லெட், அதுக்கப்புறம் அவங்க குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் எல்லாம் கூட பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேம். நீங்க மெஹந்தி போடுற விஷயமா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வீட்லயே நீங்க இந்த பிரேஸ்லெட் வளையல்கள் எல்லாம் பண்றதுல நீங்க சந்திக்கிற சவால்கள் எல்லாம் என்னென்ன மேம்?
2: ஆக்சுவலி வந்துட்டு பிரைசஸ் தான் ரொம்ப வந்துட்டு பேங்கிள்ஸ் எல்லாம் பிரைசஸ் கம்மி பண்ணியும் பேசுவாங்க, மெஹந்திக்கும் அந்த மாதிரி தான். பட் வந்துட்டு நம்ம உட்காந்து கஷ்டப்படுறோம், அதுக்கான அமௌண்ட் நம்மளுக்கு வேணும் இல்லை. சில டைம் வந்துட்டு பேங்கிள்ஸ்க்கு வந்து ஹைதராபாத், விஜயவாடா அந்த மாதிரிலிருந்துலாம் ஆர்டர்ஸ் பண்ணுவாங்களா, லாங்குவேஜ் ப்ராப்ளமா இருக்கும். இங்கிலீஷா அவங்களுக்கு பேச தெரியாது, அவங்க ஹிந்தி அது ஒரு மாதிரி லாங்குவேஜ்ல பேசுவாங்க. நான் இங்கிலீஷ்ல பேசினாலும் கன்வே ஆகாது, அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நான் வந்துட்டு பிக்ஸா சென்ட் பண்ற மாதிரி தான் பண்ணுவேன், இந்த மாதிரி ஓகேவா, இந்த கலர்ஸ் ஓகேவா, அந்த மாதிரி தான் வந்துட்டு பேச வேண்டியதா இருந்துச்சு. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அப்புறம் ஆர்கியூமெண்ட் நிறைய பண்ணுவாங்க, இது பிரைஸ் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு.
1: ஓகே ஓகே மேம், இந்த விஷயத்திலயும் இவ்வளவு சவால்கள் இருக்கு, அதை தாண்டிதான் நீங்க தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத ரொம்பவே தெளிவா சொன்னீங்க மேம். இப்ப நீங்க மெஹந்தி போடுறதா இருக்கட்டும், இல்ல இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கிற இடமா இருக்கட்டும், நிறைய மக்களை நீங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். மக்கள் வந்து எப்படி அதை ஏத்துப்பாங்களா, இல்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க?
2: ரெண்டுமே வந்துட்டு பிரைசஸ் மட்டும் தான் எனக்கு, பேங்கிள்ஸ்க்கு நான் சொல்லியிருந்தேன்ல அந்த மாதிரி, மெஹந்திக்கு வந்துட்டு கோனுக்கு சேல் பண்றதுக்காக கேட்பாங்க வேணும் அப்படின்னு பை பண்றதுக்கு. கோன் இவ்வளவு காஸ்டா, இந்த கோன் வந்துட்டு 25-30 ருபீஸ் பர் கோன், இது இவ்வளவு காஸ்டா, நம்ம கடையில போனாலே 10 ருபீஸ் கோனே வாங்கி போட்டுப்போமே, இதுக்கு என்ன இவ்வளவு காஸ்ட் அப்படின்னு சொல்லிதான் கேக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் வந்துட்டு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணா சைட் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு எவ்வளவு வரும் அப்படிங்கறத அவங்களுக்கு தெரியல, இது வரைக்கும் அவங்க ஃபேஸ் பண்ணதில்லை போல. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க கோனுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு மெஹந்திக்கு இவ்வளவு காஸ்டா, கொஞ்ச நேரம் உட்காந்து மெஹந்தி போடுறீங்க, இங்க இருந்து இவ்வளவுதான் போடுறீங்க, அதுக்கு இவ்வளவு காஸ்டா, அதுக்கு நம்ம ஸ்டென்சில் யூஸ் பண்ணியே போட்டுக்கலாமே அப்படிங்கிறவங்க நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் வந்துட்டு நம்மளே போடுற மாதிரி வராதுல்ல ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணா.
1: கண்டிப்பா மேம், ஒருத்தவங்க வந்து போடுற மெஹந்தி தான் ரொம்பவே வந்து நேச்சுரலா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான லாவண்யா மேம் எப்படி எல்லாம் மெஹந்தி போட ஆரம்பிச்சாங்க, அத வந்து என்னென்ன விஷயத்துக்கு போட்டுட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம அவங்க வீட்லயே பேங்கிள் செய்யறது, பிரேஸ்லெட் பண்றது, இதெல்லாம் எப்படி கத்துக்கிட்டாங்க, அந்த விஷயத்துக்கு முதல்ல அவங்களுக்கு என்ன தடை இருந்துச்சு, இப்போ யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சில விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுவாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள்
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே லாவண்யா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி மெஹந்தி போட ஆரம்பிச்சாங்க, அது மட்டும் இல்லாம வீட்லயே பேங்கிள்ஸ் பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் எப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேம்,
4: இப்ப நீங்க ஒருத்தருக்கு

0: மெஹந்தி போடுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும், அந்த நேரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் மேம்?
1: ஒன் ஹேண்டுக்கு வந்துட்டு 1 hour ஆகும். அதுவும் வந்துட்டு டிசைன்ஸ் ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு 1/2 hour 10 minutes அந்த மாதிரி அவங்க கேட்குற டிசைன்ஸ் பொறுத்து ஆகும். மேக்ஸிமம் வந்துட்டு 4 to 5 hours ஆகும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் முடிக்கிறதுக்கு.
0: ஓகே ஓகே மேம். அடுத்தது உங்ககிட்ட வர கஸ்டமர் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீட்பேக்லாம் கொடுத்துருக்காங்க மேம்?
1: நிறைய பேர் வந்துட்டு ஹாப்பியான ரிவ்யூஸ் தான் கொடுத்துருப்பாங்க. பேங்களூர்ஸ்க்கும் சரி, பேங்களூர்ஸ் வந்துட்டு நான் பயந்துகிட்டே இருப்பேன், நல்லா ஃபுல்லாக பேக் பண்ணி அனுப்புவேன்னிட்டா அப்போ வந்துட்டு போய் ரீச் ஆகும்போது இப்போ நிறைய ஸ்கேம்ஸ்லாம் பார்க்குறோம்ல, ஆர்டர் கொடுக்குற பிளேஸ்லேயே நம்ம போய் கொரியர் பண்ணோம்னா அவங்க யாராச்சும் எடுத்துப்பாங்க, அந்த மாதிரிலாம் பயமாக இருக்கும். போய் அவங்க கஸ்டமர் கிட்டே ரீச் ஆகிற வரைக்குமே பயமாக இருக்கும், பார்சல் கரெக்டாக போய் சேர்ந்துருமா சேர்ந்துருமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அவங்க பிக் எடுத்து சென்ட் பண்ணுறப்ப போட்டுட்டு ரிவ்யூஸ் கொடுக்குறப்பெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மெஹந்திக்கு போனால் வந்துட்டு ஸ்டெயின் பிக்ஸ்லாம் சென்ட் பண்ணுவாங்க, கலர் ரொம்ப வந்திருக்கு அப்படின்னு, அதை பார்த்துலாம் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்.
0: சூப்பர் மேம், எல்லா ரிவ்யூஸுமே ரொம்பவே பாசிட்டிவாக தான் வந்திருக்கு அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மேம் அடுத்து வந்து உங்களோட பேங்கிள் பிரேஸ்லைட்டை வீட்டிலேருந்தே பண்ணுற பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை மெஹந்தி பிஸ்னஸாக இருக்கட்டும், இது ரெண்டுத்தையும் நீங்கள் எப்படி வந்து ரொம்பவே கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க?
1: அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் வந்துட்டு மெஹந்தி போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆர்டர் வந்து அவங்க டைமிங் கொடுப்பாங்க பேங்கிள்ஸ்க்கு, எனக்கு இந்த டேட்லேருந்து இந்த டேட்குள்ளே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டர் பண்ணிட்டு எனக்கு 2 days வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களாம் சென்னை கோயம்புத்தூர் விஜயவாடா அந்த மாதிரிலாம் இருப்பாங்க, அந்த விஜயவாடாலாம் போகணும்னா கண்டிப்பாக 1 week ஆகும், அந்த ஆர்டர்ஸ்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க.

0: உங்களுக்கு, நீங்க உங்களோட அனுபவத்துல இருந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
1: நம்மளுக்கு வந்துட்டு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணலாம். சில பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரியா நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஹேண்ட்மேடா பண்றவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இந்த மாதிரி ஒர்க்குக்கு போய் கஷ்டப்படணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அதுலதான் சேலரி அதிகமா வரும், இதுல வராது அப்படின்லாம் யாருமே நினைக்காதீங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு கஷ்டமா தான் இருக்கும், போக போக போகதான் எல்லாமே பழகும். ஸோ வந்துட்டு இன்னொருத்தவங்க கீழே நம்ம வேலை செய்யாம நம்மளே வந்துட்டு ஒர்க் பண்ணி நம்மளே அது 10 ரூபாய் வந்தாலும் சரி நம்ம ஒர்க் பண்ணி நம்மளுக்கு அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா இருக்கலாம்ல. ஸோ வந்துட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்க. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அப்படின்லாம் எதுவுமே நீங்க கேட்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச பண்ணாதான் நீங்க வந்துட்டு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க, அவ்வளவுதான்.
0: சூப்பர் மேம். பணம் வரும் வராது அதை எல்லாத்தையும் தாண்டி நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த விஷயத்த பண்ணாலே போதும், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போயிடலாம் அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க மேம். அடுத்து வந்து உங்களோட அனுபவத்துல இருந்து பெண்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
1: நிறைய பேர் வந்துட்டு வீட்டில் விடலை, மேரேஜ் ஆகியோ வந்துட்டு ஹஸ்பண்ட் விடலை, மாமியார் விடலை அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் வீட்லேயே இருக்காங்க இன்னும். நம்ம சில பேர் வந்து என்ன பண்றாங்க, அப்படி இருக்கிறவங்களே மீறி ஹஸ்பண்ட் விடலைனாலும் சரி மாமியார் விடலைனாலும் சரின்னு சொல்லிட்டு அதை மீறி வரவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் பண்ணுவேன் அப்படின்னு சண்டை போட்டு வரவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள வச்சு நீங்க வந்துட்டு மோட்டிவேட் ஆகிக்கலாம். நம்ம வந்து சொந்த தொழில் இருக்கணும், யாரையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளே வந்து முன்னேறலாம்.
0: கண்டிப்பா பெண்கள் வந்து இண்டிபெண்டா இருக்கணும், யாரு தடுத்தாலும் சரி அவங்களோட தேவையை அவங்களே பூர்த்தி செய்யற அளவுக்காவது அவங்க சம்பாதிக்கணும் அப்படின்றத ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. இந்த ஒரு மணி நேரமா நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையா தெளிவா பதில் சொன்னீங்க, நன்றி மேம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில லாவண்யா மேம் எப்படிலாம் வந்து மெஹந்தி போட ஆரம்பிச்சாங்க, வீட்லயே ஹோம்மேட் பேங்கிள் பிரேஸ்லெட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்ட்டு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெற நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் அவங்க கூட பேச வந்துட்டேன் நான், உங்கள் சத்யா. மணி ஒன்றாச்சு. இந்த ஒரு மணி அளவில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பின் கீழே பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களை எடுத்துக்குவோமே. இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் சமூக சேவை அதிகமாக செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செய்கிறாங்க. நிறைய நட்பணி மன்றங்கள், அதுக்கப்புறமா வந்துட்டு ட்ரஸ்ட், இதெல்லாமே வந்துட்டு ஆரம்பித்து அது மூலமாக அவங்களால என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக வந்து சமூக சேவையில் ஈடுபட்டு இருக்காங்க. சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை இருக்க இடம் இல்லாதவங்களுக்கு இருக்கிறதுக்கு ஏதாவது இடம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், இப்போ நிறைய விஷயங்களில் அவங்களால என்ன முடியும் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் ஃபோனுடைய யூஸுமே வந்துட்டு அதிகமாக அவங்ககிட்ட இருக்குது. நம்ம அதிக நேரம் ரீல்ஸ் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை யூடியூப்பில் ஏதாவது வீடியோஸ் பார்க்குறதா இருக்கட்டும், அதிக நேரம் ஃபோன் ஓடுறதுலேயும் வந்துட்டு அவங்களுடைய டைம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையில் நாம் வந்துட்டு ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு வீட்லேயும் பேசக்கூடிய தலைப்பு, ஒவ்வொரு பெற்றோருடைய கலவலை, ஒவ்வொரு ஆசிரியருடைய கேள்வி, ஒவ்வொரு இளைஞருடைய உண்மை என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் சமூக சேவையில் ஆர்வம் காட்டுறாங்களா, அப்படி இல்லைனா சமூக ஊடகங்களில் மூழ்கி கிடக்கிறாங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் சமூக சேவையில் ஆர்வம் காட்டுகிறார்களா அல்லது சமூக ஊடகங்களில் மூழ்கி கிடக்கிறார்களா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதை அவரை பற்றி யோசித்தோம் அப்படின்னா இதுக்கு ஒரு வார்த்தையில் சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறையில் ரொம்ப வித்தியாசமான தலைமுறை அப்படின்னு சொல்லலாம். ஒரு கையில் மொபைல் ஃபோன், மற்றொரு கையில் மனிதநேயம், ஒரு பக்கம் ரீல்ஸு, இன்னொரு பக்கம் ரியல் ஹெல்ப், இப்படி தான் வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கை முறை போயிட்டுருக்குது. அதனால இன்றைக்கி நிகழ்ச்சியில் இளைஞர்களுடைய நல்ல பக்கமும் தெரிஞ்சுக்கலாம், அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் தெரிஞ்சுக்கலாம், சமூக ஊடகத்துடைய தாக்கங்களையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. இளைஞர்களுடைய முதல் பாடலாக மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி. நன்றி.

0: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
1: என்ன பாட்டி ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
0: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
1: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
0: என்னடி அம்மா இது அதிசயம்! அந்த காலத்து பெரிய மனுஷி, எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
1: மருத்துவர்களின்
2: ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
4: சூப்பரான 2 பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க சத்யா. இன்னைக்கு நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பின் கீழே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் சமூக சேவையில ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்களா, அப்படி இல்லைன்னா சமூக ஊடகத்துல மூழ்கி கிடக்கிறாங்களா அப்படிங்கறதான் இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக நம்ம கூட ஒரு நேர இணைப்புல வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்
4: வணக்கம் தம்பி, நான் கஸ்தூரி வாசலை
5: குன்னகுப்பி இருந்து. இளைஞர்கள் வந்து சமூகத்துல ஏகப்பட்ட வந்து மக்களுக்காக நிறைய செய்யறாங்க. ஒரு சிலர் வேணா சமூக ஊடகத்துகள்ல வந்து அவங்க அதுலயே பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா இப்ப வந்து மற்ற இளைஞர்களெல்லாம் செய்யற நல்லதுகளை பார்த்து கொண்டு அந்த இளைஞர்களும் இப்ப திருந்தி வந்துட்டாங்க. நம்ம நாடு முன்னேறது காரணமே வந்து வந்து இந்த இதுதான். சமூக ஊடகங்கள்ல வந்து பாக்குறத விட்டு போட்டு நேரடியா நம்ம வந்து உழைப்பு பயன்படுத்தணுங்க. அதத்தான் இந்த இளைஞர்களா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இளைஞர்களை பத்தி எந்த குறையும் சொல்றதில்லை. ரெண்டோடு இளைஞர்கள் வேணா வந்து ஒரு தவறான வழிகளில் போவாங்க போறாங்க. ஆனா எல்லாத்துக்கும் அப்படி சொல்ல முடியாது. இன்னைக்கு முன்வழியில எப்படி சாதனைகளை நிகழ்த்திட்டாங்க எல்லாம் நம்ம இளைஞர்கள் தான்.
4: சூப்பர்ண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்க கருத்துல பயந்துக்கிறதுக்காக
5: நன்றி நன்றி. கேட்க முடியல
4: கஸ்தூரினா, ரொம்பவே வந்துட்டு சூப்பராக அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அவரால் பேச முடியலையா இருந்து வந்துட்டே இருக்கு, இருந்தாலுமே அவரோட கருத்துக்களை சூப்பராக வந்து பகிர்ந்துக்கிட்டாரு. கண்டிப்பாக நம்ம இளைஞர்கள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் சமூக சேவைகளும் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்காங்க. கண்டிப்பாக அதை நம்ம மறுக்கவே முடியாது. அதே நேரத்தில் ஒரு சில பேர் சமூக ஊடகத்தில் மூழ்கி கிடக்கிறவங்களும் இருக்காங்க, ரெண்டு பேருமே வந்துட்டு இருக்காங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, சமூக ஊடகத்தில் இருக்கவங்களும் சமூக ஊடகத்தில் ஆன்லைன் மூலமாக வந்துட்டு சமூக சேவை பண்ணணும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க, தவிர அவங்க பண்ணுறதுக்கு அவங்க ஸ்டெப் எடுக்க மாட்றாங்க. இது மாதிரி தான் வந்துட்டு அவருமே வந்துட்டு கஸ்தூரி பாட்டு வந்து சமுதாய வானொலியோட

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லைன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியா சொல்ற? சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பச்சை நிறம்தான் நமக்கான மூச்சுக்காற்று. விதையிடுவோம் விரைவாக, பசுமை காப்போம் அழகாக.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்ம இட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இன்றைக்கி நம்மளோட இட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் தலைப்பு என்ன இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் சமூக சேவையில் ஆர்வம் காட்டுறாங்களா இல்லை சமூக ஊடகத்தில் மூழ்கி கிடக்கிறாங்களா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே அவங்களோட கருத்துக்களுக்காக பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேர இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்,
3: வணக்கம் பாட்டி. வணக்கம், சொல்லுங்க பாட்டி, உங்களோட கருத்துக்கள்.
4: இளைஞர்கள் வந்து நல்லா படிக்கிறாங்க, நல்லா படிக்க வைக்கிறாங்க பேரண்ட்ஸுங்களும். உங்களும் நல்லா படிச்சுட்டு சமூகத்துலதான் போக பாக்குறாங்களே ஒழிய, அவங்க வந்து படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலைக்கு போகலாம்னு அந்த எண்ணமே வரல. அப்படியே வேலைக்கு போறவங்களும் கூட இந்த ஊடகத்துக்கு போகத்தான் பாக்குறாங்க. நல்ல வேலை கிடைச்சவங்க கூட அந்த வேலையை விட்டுட்டு ஊடகத்துல இருக்கிற வேலைக்காக போறாங்க. அங்க போய் பார்த்தாக்கா இதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குது என்னங்கிறது தெரியுது. ஐயோ, விட்டுட்டு வந்துட்டே அந்த வேலைய அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. பண்ணனா கூட மறுபடியும் அந்த வேலைக்கு, கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியாது. அதனால அவங்க அந்த ஊடகத்திலேயே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அத வந்து உணர்றாங்க. ஆனாக்கா சமூகத்துக்கு போகத்தான் பாக்குறாங்க. சாமி பேரண்ட் கிட்ட சொன்னா கூட அது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீ வேலையில இருக்கிறப்பா இதுலயே செய்யி அப்படின்னு சொன்னா கூட அத பசங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஊடகத்துல போய் கஷ்டப்படும் போதுதான் அவங்களுக்கு அக்கறை பச்சை அப்படிங்கறது தெரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சாமி.
3: ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி, உங்களோட கருத்துல பகிர்ந்துக்கிறதுக்காக. ருக்மணி பாட்டி ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது அக்கறைக்கு இக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சமூக ஊடகங்கள்லேயே வந்து அவங்களோட நேரத்தை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சமூக சேவைகள் செய்யாமல் விடுறாங்க அப்படி மாதிரி தான் வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி உங்களோட கருத்துக்களுமே ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமாரி நம்மளோட நிலை என்னான்னு 9787707078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்திக்கும் நம் கூட நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஜெகதீஷுடைய அடி கல்லியே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்க கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழே பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் சமூக சேவையில் ஈடுபடுறாங்களா, இல்லை சமூக சேவையில் ஈடுபடுறதை விட சமூக ஊடகங்களில் அதிகமாக செலவிடுறாங்களா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. நீங்களுமே வந்துட்டு இந்த தலைப்பின் கீழே கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னென்னு 9787 0107 8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்குவாங்க. எட்டு திக்கும் நம் கூட நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெளியில் போய் விளையாடுவாங்க, நண்பர்களோடு நிறைய நேரம் பேசுவாங்க, பெரியவங்க கூட பேசுவாங்க, வீட்டில் இருக்கவங்க கூட பேசுவாங்க, நேருக்கு நேர் வந்துட்டு நிறைய பேர்த்து கூட பேசி பழகிக்குவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படியே வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். காலையில் கண் விழிச்சதுக்கு அப்புறமா மொபைல் ஃபோனை எடுத்து ஆரம்பித்தோம் அப்படின்னா, நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரே ஸ்க்ரோல் தான், ரீல்ஸ் பார்த்துட்டே தான் வந்துட்டு இருப்போம். அப்படி தான் வந்துட்டு நம்மளுடைய நாள் எல்லாமே போகும். காலையில் குட் மார்னிங் சொல்கிறதுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணுறது, இது தப்பாக முழுக்க முழுக்க தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த தலைமுறை டெக்னாலஜியோட அந்தளவுக்கு வந்துட்டு ஐக்கியமாயிட்டாங்க, அந்தளவுக்கு வந்து வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் அவங்களுடைய உலகமே வந்துட்டு டிஜிட்டல் உலகம் தான் இல்லையா. இந்த டிஜிட்டல் உலகம் மூலமாக கூட சமூக சேவைகள் பண்ணுறதுக்குலாம் சில பேர் இருக்காங்க. ஆனால் வந்துட்டு

வெளியே போய் அவங்கள்ட்ட ஒரு சமூக சேவை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாது. சமூக ஊடகங்கள் ஒரு விஷம்லாம் கிடையாதுங்க, அது ஒரு கருவி, அதை பயன்படுத்துகிற விதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்துகிறோம்னா கண்டிப்பாக அது போய் நல்ல விதமாக தான் சேரும். சப்போஸ் அதை நம்ம தப்பாக பயன்படுத்துகிறப்போ அது கண்டிப்பாக வந்து தப்பாக தான் போய் சேரும். அதனால் அதை பயன்படுத்துறது தான் நம்மளுக்கு ரொம்பவும் முக்கியம். அதே மாதிரி தான் சமூக ஊடகம் நம்மளை வந்து உயர்த்தவும் செய்யும், அதே நேரத்தில் நம்மளை அழிக்கவும் செய்யும். ரெண்டுக்குமே வந்து வாய்ப்பு இருக்கும் சமூக ஊடகங்களுக்கு. சமூக ஊடகங்களால் என்ன நடக்குது, இதில் இருக்கக்கூடிய நல்ல பக்கங்கள் என்ன அப்படின்னா, வேலை வாய்ப்புகள் கிடைக்குது, வேலை வாய்ப்புகள் அதிகமாகுது, திறமைகளை வெளியில் தெரிய வைக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து நல்லா பாட தெரியும், நல்லா டான்ஸ் ஆட தெரியும், நல்லா நடிக்க தெரியும் அப்படின்னா நம்ம ரீல்ஸ் எடுத்து நம்ம வந்துட்டு இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணி நம்ம வந்துட்டு நம்ம வியூஸ் வந்து எடுத்து அது மூலமாக வந்துட்டு நம்ம ரீச் ஆகலாம். அதே மாதிரி நம்ம வந்துட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியுது. இந்த பிஸ்னஸ் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது மாதிரியான விஷயங்கள் மூலமாக நம்ம வந்துட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியுது. தகவல்கள் உடனுக்குடன் வந்துட்டு கிடைக்க ஆரம்பிச்சிருது. உதவி கேட்கும்போது உதவியும் வந்துட்டு செய்ய முடியுது. இது மாதிரியான நல்ல விஷயங்களுமே இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்களோட கருத்துக்களும் பகிர்ந்துக்கோங்க. 9787077 இப்போ அடுத்ததான் மார்ட்டின் கார்டினுடைய குண்டு குழி சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியில் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் கீழே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் சமூக சேவைகளில் அதிகமாக ஈடுபடுறாங்களா இல்லை சமூக ஊடகத்திலேயே மூழ்கி கிடக்கிறாங்களா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேர இணைப்பில் வந்தாச்சு. அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
1: வணக்கம் அண்ணா, சொல்லுங்க உங்களோட கருத்துக்கள்.
2: இன்றைய இளைஞர்கள் சமூக ஊடகத்தில் மூழ்கி இருக்கிறாங்களா அல்லது என்ன சொன்னீங்க,
1: சமூக சேவையில் ஈடுபடுறாங்களா?
2: சமூக சேவையிலையும் ஈடுபடுறாங்க, சமூக ஊடகத்திலையும் மூழ்கி இருக்கிறாங்க அப்படின்ட்டுதான் சொல்லணும். ரெண்டுமே இருக்கு, ஈக்குவலா 50-50 இருக்குப்பா. ஏன்னா சமூக சேவையிலேயே 100% இளைஞர்கள் பண்றாங்க அப்படின்னா பெரிய மாற்றம் அப்படிங்கறது வந்திருக்கணும். பட் நீங்க பாத்தீங்கன்னா அது மாதிரி வந்திருக்கானா கிடையாது. சோ சமூக சேவையில சில இளைஞர்கள் ஈடுபடுறாங்க, NSS கேம்ப், NCC கேம்ப், அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க. அதே மாதிரி சமூக ஊடகங்கள் அது அவங்களுடைய லைஃப்க்கு ஒரு என்டர்டைன்மெண்டாகவும் இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க லைஃப்க்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு டேலண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணி அவங்க வாய்ப்பு அப்படிங்கறதையும் பெறாங்க. சோ இதுவும் இருக்கு அதுவும் இருக்கு. சோ 50-50 அப்படிங்கிற மாதிரிதான் நிலைமை போயிட்டு இருக்கு. சோ மாணவர்கள் இளைஞர்கள் மேல ஃபுல்லுமே குற்றம் சொல்லிட முடியாது, அவங்க எதுவுமே பண்ணல அப்படின்ட்டு. ஆமாப்பா,
1: சூப்பர்ண்ணா, ரொம்ப சூப்பரா உங்க கருத்துல பகிர்ந்துகிட்டீங்கன்னா ரொம்ப நன்றிண்ணா.
2: மிக்க மகிழ்ச்சிப்பா. நன்றி.
1: சந்திர சார், நான் ரொம்ப சூப்பராகவே விட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் கண்டிப்பாக சமூக ஊடகத்தில் அவங்களுடைய நேரத்தையும் கழிக்கிறாங்க, அதே நேரத்தில் சமூக சேவையிலுமே ஈடுபடுறாங்க அப்படி மாதிரி தான் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இதே மாதிரி உங்களோட கருத்துக்களுமே வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு எல்லாருமே ஷேர் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வரக்கூடிய நிகழ்ச்சியில் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, கண்டிப்பாக மாணவர்கள் எல்லாருமே வந்துட்டு சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சமூக ஊடகங்களில் பயன்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா அதில் தகவல் பகிர்வுகள் நிறையா இருக்குது, நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதே நேரத்தில் நம்ம டைரெக்டாக போயிட்டு இன்னமும் கூட கஷ்டப்படக்கூடிய, ஒரு வேளை சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்களாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும் இருக்கதான் செய்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச சமூக சேவைகளை செஞ்சோம்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த புண்ணியங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் சமூக சேவையிலுமே ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க, தமிழகத்தில் மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இங்கேருந்து நான் கிளம்புறேன். நாளைக்கு இன்னும் ஒரு புது தலைப்பில் உங்களுக்குமே மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் கடந்து விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாள சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டாடா பாபாய் நேர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு அந்த முடி உதிர்வு அப்படின்ற பிரச்சனை ரொம்ப வயதானவங்களுக்கு இருந்தால் அது வந்து பெருசாக தெரியாதுங்க, ரொம்ப யங்ஸ்டர்ஸுக்கு கூட இந்த ஒரு பிரச்சனை வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இதற்கு வந்து நிறைய காரணங்கள் வந்து இருக்கலாம். அதில் வந்து மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா ஜெனட்டிக்ஸ் ரீசன்ஸ் வந்து இருக்கலாம், மரபியல் சார்ந்து, அதாவது ஃபேமிலியில் ஏற்கனவே அந்த முடி உதிர்வு பிரச்சனை இருந்தால் அது ரொம்ப இளம் வயதிலே வந்து அவங்களுடைய குழந்தைகளுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு வந்து ஹார்மோன் மாற்றங்களும் நிறைய ஒரு காரணமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடு, இரும்பு சத்து சரியாக இல்லை, ப்ரோட்டீன் வந்து சரியாக கிடைக்கல, வைட்டமின் டி வந்து சரியாக கிடைக்கல, வைட்டமின் B12 சரியாக கிடைக்கல அப்படின்னாலும் முடி உதிர்வு வந்து ஏற்படலாங்க. இதற்கு அடுத்து இன்றைக்கி மேஜராக

இருக்கிற ஒரு இஷ்யூ. இது முடி உதிர்வு மட்டுமே இல்லாமல் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருக்க ஒரு விஷயம். ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், அதிக டென்ஷன், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணிடும். அதே மாதிரி இன்னும் நிறைய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். அதனால் முடி உதிர்வு நமக்கு ஏற்படும். முடி உதிர்வு மட்டுமே இல்லாமல் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால இன்னும் நிறைய பிரச்சனைகளும் வருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பொடுகு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி பிரச்சனைகள்னாலும் முடி உதிரும். நிறைய கெமிக்கல்ஸ் பயன்படுத்தினாலும் நிறைய பேருக்கு ஒத்துக்கல அப்படின்னா முடி உதிரும். இந்த மாதிரி பல ரீசன்ஸ் வந்துருக்குங்க. இதற்கெல்லாம் தீர்வு என்ன நாகராஜ் அப்படின்னா, அதாவது ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும். உணவுகளில் நம்ம வந்து ஒரு மாற்றம் கொண்டு வரும்போது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி நல்லா தூங்கணும். ஸ்ட்ரெஸ்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். கெமிக்கல் இல்லாத ஷாம்பு, ஹேர் வாஷ் வந்து பயன்படுத்தணும். அதே மாதிரி வைட்டமின் டி பரிசோதனை செஞ்சுக்கிட்டு நமக்கு சரியாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து மார்னிங் டைமில் வெயிலில் நிற்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மூலிமா நமக்கு வந்து வைட்டமின் டி கிடைக்கும். குறிப்பாக ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும்போது அந்த முடி கொட்டுதல் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து இருக்காதுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இரண்டு பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

வரும். நானும் உன்னை குறை சொல்லவில்லை, உன் நடிப்புக்கு இங்கு பஞ்சங்கில்லை. குறை சொல்லுவது என் கடமை இல்லை, ஆனால் அதுதான் முற்றிலும் உன்னை உன்னை நம்பி நானும் வந்த பாரடி. கடைசியா ஒன்னு நான் சொல்ல போறேன் கேளுடி.

என்னதான் பாவம் செஞ்சா உன்னதான் காதல் செஞ்சா ஒரு புதிய வாழ்க்கையை நீயும் உருவாக்க உன்னை தேடி வந்த என்னை நீயும் விட்டு வெல்லக இதுதான் காதலா நானும் அழுக காதலுக்கு நாட்களை நீ

பறக்க வழியில் வரிகள் வெடிக்க பாரு.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்.
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை.
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663330.

என்னோட பேர் சாந்தி. நான் இங்க ஜாகிர் பெரிய மோட்டோர்ல இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நன்றி.

0: நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. முதியவர்கள் ஆரோக்கியம் பற்றி நம்ம வந்து தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்ருக்கோம். அதாவது குறிப்பாக இந்த வயகாலத்தில் முதியோர்களுடைய ஹெல்த் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குங்க. அதை பற்றி வந்து முதியோர் நலன் மருத்துவர் கார்த்திகேயன் சார் நம்ம கூட இணைஞ்சி தினமுமே வந்து நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டுருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதுவும் குறிப்பாக ஏற்கனவே வந்து நிறைய பிரச்சனைகள் முதியோர்களுக்கு வந்து இருக்கும், அவங்க வந்து அதற்கான மருந்துகளையும் வந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த மருந்துகள் எடுத்துக்கிறப்ப, இந்த வயகாலத்தில் அந்த மருந்துகள் எடுத்துக்கிறப்ப அது அவங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துமா அப்படின்னு வந்து நம்ம சார்கிட்ட வந்து கேட்கலாம். சார் வணக்கம். சார் சார் வயகாலத்தில் ஏற்கனவே மருந்து மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருக்க பெரியவங்க அதை தொடர்ச்சி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது பாதிப்புகள் சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்காங்க சார்?
3: எல்லா மெடிசனுக்குமே கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் இருக்கும். எந்த மெடிசனுக்கு வரும் வராதுன்றது இண்டிவிஜுவலிஸ்ட்டை பொறுத்து தான், அவங்களோட மருத்துவர் ஆலோசனைப்படி தான் அந்த மருந்துகளை அட்ஜஸ்ட் பண்ணணும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுக்கோ இவங்களுக்கோ இருக்கிறப்போ அவங்களோட ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக டயோரிட்டிக்ஸ்னு அந்த நீர் மாத்திரைகள் கொடுத்துருப்பாங்க. அது சில நேரத்தில் நீர் சத்து இழப்பை உண்டு பண்ணலாம். அது அவங்களோட மருத்துவரோட ஆலோசனைப்படி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சுயமாக அட்ஜஸ்ட் பண்ணலாம்.
2: கண்டிப்பாக சார். சார் தொடர்ச்சியாக முதியவர்கள் இந்த வயகாலத்தில் எந்த உணவுகளை எடுத்துக்கலாம், எந்த உணவுகளை தவிர்க்கலாம்?
3: இந்த உணவுகள் அப்படின்னா நீர் காய்கறிகள், நிறைய நீர் காய்கறிகள் எடுத்துக்கலாம், நீர் பழங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீர் காய்கறிகள்னா பொருளங்காய், சுரக்காய், சௌசௌ, பீர்க்கங்காய், இதெல்லாம் நீர் சத்து அதிகமாக இருக்குமோ அதை எடுத்துக்கலாம். பல வகைகளில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, தர்பூசணி, முலாம்பழம் சொல்லுவோம் இல்லையா நம்ம ஊரில், ஸோ முலாம்பழம் அந்த மாதிரி வந்து நீர் உணவுகள் எதில் இருக்குதோ, நீர் சத்து எதில் இருக்கோ, வெள்ளரி அந்த மாதிரி உணவுகளும் எடுத்துக்கிறது நல்லது. தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறது தான், எண்ணெயில் பொறிச்ச உணவுகள், அதிக காரம், அதிக மசாலா உணவுகள், வெளி உணவுகள் தவிர்க்கணும்.
2: கண்டிப்பாங்க சார், நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக இது வந்து கேட்டுகிட்டு இருக்க முதியோர்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க சார். அதாவது முதியோர்கள் நீர்ச்சத்து இருக்கிற உணவுகளை அதிகமாக வந்து எடுத்துக்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படின்றதையும் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கிறது சோனாயப்பம் 107.8 என்றும் நலமுட நிகழ்ச்சி. இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஹே பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பச்சை நிறம்தான் நமக்கான மூச்சுக்காற்று. விதையிடுவோம் விரைவாக, பசுமை காப்போம் அழகாக.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்குங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இந்த நேரத்தில் நம்ம வந்து மனநல ஆரோக்கியம் சார்ந்து நிறைய விஷயங்களை வந்து பேசுவோம். இந்த மனநல ஆரோக்கியமும் தூக்கமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இப்போ நம்மளுடைய மனநலம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா தூக்கம் பாதிக்கப்படும். தூக்கம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக வந்து நம்மளுடைய மனசும் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா மன அழுத்தம், கவலை, ஓவர் திங்கிங் இந்த பிரச்சனைகள் வந்து வரலாம். இல்லை ஏற்கனவே கவலை, ஓவர் திங்கிங், மன அழுத்தம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா தூக்க பிரச்சனைகளும் வந்து வரலாம். ஸோ இது ரெண்டும் தொடர்புடையது அப்படின்றதுனால நம்ம சரியாக தூங்கிறது மூலிமா மனநலத்தை சரி பண்ணலாம். சரியாக மனநலத்தை நம்ம வச்சுக்கிறதுனால தூக்கத்தை நம்ம வந்து சரி பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரே நேரத்தில் சரியாக தூங்கிட்டு கரெக்டாக ஒரு 8 மணி நேரம் தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல தூக்கம் வர்றதுனால நல்ல மனநிலையும் வந்துருக்குங்க. எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்திருக்கிறோம், நைட்டு ஒரு 9 மணிக்கு தூங்குறோம் அப்படின்னா இது ரொட்டீனாக இருக்கணும். ஒரு நாள் வந்து வேறு மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த தூக்கம் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி நம்ம தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஸ்க்ரீன் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது, அதாவது மொபைல் ஃபோன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பெரியவங்க டிவிலாம் பார்க்குறத நிறுத்திடணும். ஏன்னா நம்ம டிவி பார்த்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு தூங்கும்போது நமக்கு வந்து அந்த டீப் ஸ்லீப் அப்படின்றது கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எப்படி ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாதோ அதே மாதிரி பல மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிடணும் அப்படின்றதையும் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் குறிப்பாக இரவில் டீ காஃபி வந்து தவிர்க்கணும். வேணால் பால் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலோட தேன் கலந்து குடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இரவில் நல்லா டீப் ஸ்லீப் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறமா லைட்டாக நம்ம வந்து வாக்கிங், ஸ்ட்ரெச்சிங் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. அதே மாதிரி மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து மெதுவான இசை கேட்கலாம். குறிப்பாக நம்ம இரவு தூங்கும்போது ஒரு மெலடி சாங் அப்படியே லைட்டாக வந்து ஸ்பீக்கரில் ஓடிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு நல்லா தூக்கம் வரும். இல்லை ஹெட்ஃபோனில் லைட்டாக வந்து ஒரு மெலடி பாட்டு ஓடிட்டே இருக்குது, அப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடுவோம் அதை. ஆனால் நம்ம வந்து ஒரு தூக்கத்துக்கான ஒரு ஸ்டேஜுக்கு வந்து போயிடுவோம். உடனே வந்து படுத்த உடனே தூங்குற மாதிரி வந்திருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சி. மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த வீட்டு வைத்திய முறைகள், பாட்டி வைத்திய முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பேசுவோம். இப்போ நம்ம கூட வந்து ஏற்காட்டில் இருந்து புஷ்பராணி அப்படின்ற அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா வணக்கம். அக்கா அக்கா நீங்கள் ஆரம்பத்துலேருந்து ஏற்காட்டில் இருந்துகிட்ருக்கீங்க அக்கா. இப்போ ஒரு குறிப்பிட்ட காலமாக தான் வந்து மருத்துவமனைகள் ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி அந்த வீட்டு முறை வைத்தியம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வந்து இருந்ததுங்கக்கா. அப்படி ஏற்காட்டில் ஒரு காய்ச்சல்லாம் வந்துருச்சு இரவு நேரங்களில் அப்படின்னா, எந்த மாதிரியான வைத்திய முறைகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கக்கா?
7: அது மாதிரி ஆவி பிடிப்போம், இங்கே இருக்கிற குழந்தைங்களாம் பெஸ்ட்டு போய் ஆவி பிடிப்போம். அப்படி ரொம்ப முடியலன்னா ஹாஸ்பிட்டல் ஏட்டாகும், ஏற்காடுதான் வருவோம்.
6: அந்த ஆவி பிடிக்கிறத பற்றி சொல்லுங்கள். அப்படி ஆவி பிடிக்கிறதுனால என்னென்ன சரியாகும்?
7: அப்படி சளி நல்லாயிருக்கும், இரும்பல் சளி, தொண்டை கட்டிட்டு இருக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
6: அக்கா இதை கொஞ்சம் விலாவரியாக சொல்கிறீங்களாங்கக்கா, எந்தெந்த பொருட்கள்லாம் போட்டு ஆவி பிடிப்பீங்க அப்படின்றத?
7: நாங்கள் எலுமிச்சம் குழந்தை போடுவோம், மிளகு போடுவோம், பூண்டாலும் தட்டி போடுவோம். இந்த காட்டு ஏதாவது இலை பச்சளைங்களை இருந்துச்சுன்னா பெச்சு போய் ஆவி பிடிக்கும், தைல இல்லை அதெல்லாம் போட்டு பிடிக்கும்.
6: அக்கா இது எத்தனை நாள்லங்கக்கா சரியாகும்?
7: அது 2-3 நாள் ஆகிடும்.
6: கண்டிப்பாங்கக்கா, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. கேட்டுட்ருக்க நேயர்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயங்கள் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. குறிப்பாக வந்து ஆவி பிடிக்கிறத பற்றி அக்கா நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த ஒரு முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. இன்றைக்கி வந்து ஒரு காய்ச்சல், தலைவலி, இருமல், தும்மல் அப்படின்னு எந்த ஒரு பிரச்சனைனாலுமே உடனடியாக போயிட்டு நம்ம வந்து மெடிசன் தான் வந்து வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃபீவர் அடித்தா உடனே எல்லாருமே ஹாஸ்பிட்டல் வந்து போயிடுவாங்க. லைட்டான ஃபீவர் இருக்குது, ஒரு இருமல், சளி இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இந்த ஆவி பிடிக்கிறத வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. அதுவும் ஏற்காட்டில் வந்து ரொம்பவே பிரபலமாக இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஆவி பிடிக்கிறது தான். ஏன்னா அங்கே வந்து யூக்கலிப்டிப்ஸ் அந்த இலை வந்து அதிகமாக கிடைக்கிறதுனால அதை வந்து பயன்படுத்துவாங்க. அது வந்து தைல இலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் எல்லாருமே அந்த ஒரு முறையை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. ஆரோக்கியத்தை பற்றி நம்மளோட என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பாட்டு வந்துகிட்டே இருக்குங்க, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

அதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான். ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, டீ கடை, ஸ்னீக் அவுட்ஸ் அண்ட் நைட் ரைட்ஸ். இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: ஆரோக்கியத்தை பத்தி பல விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இந்த டைம்ல நம்ம வந்து வெயிலை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். வெயில் அடிக்குது, அப்பப்போ மழையும் பெய்யுது. ஆனால் மழை பெய்யறது ரொம்ப கம்மியான நேரம், வெயில் அடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப அதிகமான நேரம். அதே மாதிரி பகலில் மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும். அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பகல்லாம் வெயில் வாட்டி வதச்சிட்டு நைட்டு தூங்கும்போது அப்படியே வந்து லைட்டாக அந்த மழை அப்படின்றது வருதுங்க. அதே மாதிரி மழையை விட அந்த காற்று வந்து ரொம்ப அடித்து நிறைய பேர் அதனால் பாதிக்கவும் படுறாங்க. ஸோ இந்த வெய காலத்தில் ஆரோக்கியமாக இருக்கிறத பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கிற நேரத்தில், ஏற்கனவே உடல்நல பாதிப்புகள் இருக்கிறவங்க அவங்க சில மருந்துகள் எடுத்துக்கும் போது இந்த வெய காலத்தில் அந்த மருந்துகள் வெய காலத்தில் சைடு எஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னா மருத்துவர்கள் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா டீஹைட்ரேஷன், அதாவது பிபி இல்லை டயாபட்டிஸ் மருந்துகள் வந்து உடலில் தண்ணீரை வந்து ரொம்ப குறைய வச்சிடும், அதான் டீஹைட்ரேட் ஆயிரும் நம்மளுடைய உடல். அதே மாதிரி நிறைய மருந்துகள் எடுத்துக்கிறதுனால தலைச்சுற்றல், பலவீனம் இது வந்து வரலாம். வெயிலில் அந்த மருந்து சேர்ந்து பிபி வந்து ரொம்ப கம்மியாகலாம், உடலில் அதிக சூடு அதிகரிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சருமம் சார்ந்த பிரச்சனைகள், சென்சிட்டிவிட்டி போன்ற பிரச்சனைகள் வரலாம். அதனால் இந்த வெய காலத்தில் வந்து ஓரளவுக்கு அந்த இரிட்டேஷன் ஆகுது வயதானவங்களுக்கு, இல்லை ரொம்ப தாகம் அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்குது, இதெல்லாம் வந்து ஒரு நார்மலான ஒரு அறிகுறியாக வந்திருக்கலாம். ஆனால் அந்த மயக்கம், தலைச்சுற்றெல்லாம் வந்துச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மருத்துவரை ஆலோசனை பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி அதிகமான தண்ணீர் குடிக்கிறது, குறிப்பாக வெயில் அதிகமாக இருக்கிற டைமில் நாம் வேணும்னே வெளியில் போகிறத தவிர்க்கலாம். தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னா கூட அந்த குடை, அதே மாதிரி நம்மளுடைய உடை, சரியான உடை அணிஞ்சிக்கிட்டு குடை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து வெயிலில் போகிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வெயில் டைரெக்டாக நம்ம மேலே படாது. அதே மாதிரி சன்ஸ்க்ரீன், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்கு மட்டுமே இல்லாமல் நம்ம உடலுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள் மூலமா சொல்கிறாங்க. இப்போ சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிட்டால் அது நம்மளுடைய தோலை மட்டும் பாதுகாக்காது, உடல்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடைய இன்ஃப்ளூன்ஸ் இருக்குது, ஹீட் வந்து டைரெக்டாக நம்மளுடைய உடலில் இறங்காமல் இருக்கிறது. அதே மாதிரி இந்த ஒரு டைமில் ரொம்ப டார்க்கான உடைகளை நம்ம வந்து அணியக்கூடாது, கலர் அந்த கலர் உடைகளை அணியக்கூடாது. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். பவனர்களே.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: இப்போ ரீசன்ட் டைமில் நான் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட் இது எல்லாமே நம்ம போயிருந்தேன். ஊருக்கு போயிருந்தப்ப அம்மா கூட வந்து சூப்பர் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். அப்போ வந்து நான் இங்கே ரூம்லலாம் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் இல்லையா, பேச்சுலர் ரூமில் இருக்கிறதுனால சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இங்கே சமைக்கிறதுக்கான தேவையான பொருள் எல்லாத்தையும் வந்து வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க அம்மா. அவங்க வந்து இந்த பொருள் எடுத்துகிட்டு போ, இதை எடுத்துகிட்டு போ, இந்த மிளகா எடுத்துகிட்டு போ, இது நல்லாயிருக்கும், இந்த பொடி நல்லாயிருக்கும்னு சொல்லி எல்லாமே எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நானுமே வாங்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஒரு பொருள் வேணும்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்கும்போது இது வேணாம், அது ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குன்னு அப்புறமேட்டு கூட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போ தான் கேட்டேன், ஏமா எனக்கு வாங்கி கொடுக்குறேன், உனக்கு வாங்கும் போது ஏமா ரேட்டை பார்க்குற அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவங்க அதுக்கு சிரிச்சுக்கிட்டே விட்ரா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு எனக்கு ஒரு தோண ஒரு விஷயம், இது எனக்கு மட்டும் இல்லை, இது உங்கள் எல்லாருக்குமே தோணுதா அப்படின்றத மறக்காமல் என்கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேச இணைந்து இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. இப்போ ரீசெண்ட் டைமில் நான் சூப்பர் மார்க்கெட் போன மாதிரி அம்மா வந்து வாங்கி கொடுத்தாங்க பொருள் எல்லாத்தையும். வாங்கி கொடுத்ததுக்கப்புறமேட்டு நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். அம்மாவுக்கு ஒரு பொருள் வேணும், அதை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இல்லை இல்லை அது ரேட்டில் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஏமா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ வெளியில் போகிற, அங்கே போய் சமைக்கிற, உனக்கு எல்லா பொருளும் ஏதாவது ஒரு நேரத்தில் தேவையாக இருக்கும், ஆனால் நான் இங்கே தானே இருக்க என்ன வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இது என்னோட அம்மா மட்டும் இல்லை, உங்களுடைய அம்மாக்கள் எல்லாருமே இதை தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கடைக்கு போகும்போது அழகான ஒரு புடவையோ இல்லை ஒரு பொருளோ அவங்க கண்ணுக்கு படும்போது அது ரொம்ப பிடிச்சிருக்கும், ஆனால் அதை வாங்கலாம்னு நினைக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா, வீட்டில் கணவரோ குழந்தையோ ஒன்று கேட்டால் அதுக்கு எவ்வளோ காசானாலும் பரவாயில்ல உடனே வாங்கி தருவாங்க அம்மாக்கள். ஆனா தனக்குன்னு ஒரு பொருள் வாங்கும்போது அந்த விலையை பார்த்துட்டு இதுல வந்து விலை அதிகமா போட்டிருக்கு பரவாயில்ல நான் அடுத்த டைம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து வாங்கக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிப்பாங்க. இந்த பொருள் இந்த டைம்ல

ரொம்ப அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை வெறுக்க வச்சுட்டு வந்துருவாங்க. இதனாலே வந்து பல பொருள் அவங்களுக்கு கிடைக்காமலும் போயிருக்கு. அதை கிடைக்க விடாம அவங்களே வந்து பண்ணக்கூடியவங்களாவும் பெண்கள் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் அப்படின்றதையும் தாண்டி சொந்தமா சம்பாதிக்கிற பெண்களா இருந்தா கூட தங்களோட சொந்த உழைப்புல வந்த காசை தனக்குன்னு ஒரு சின்ன ஆசைக்காக செலவு பண்ணா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி அப்படின்னு வர ஆரம்பிக்குது. இது என்னோட ஃப்ரெண்டுமே ரீசெண்ட் டைம்ல அவங்க வந்து பண்ணியிருந்த ஒரு விஷயம். அவங்க வந்து எதுக்கு காசை வந்து செலவு பண்ணணும் ராஜ்குமார், வேணா விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. எனக்கு மனசே கஷ்டமாயி போச்சு. தனக்கு பிடிச்ச ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் பொருள் வாங்குறதுக்கு கூட காசு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பிடிச்சவங்க ஒன்னு கேட்டாங்க, இல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒன்னு கேட்டாங்க அப்படின்னா உடனே வாங்கி கொடுக்கக்கூடிய பெண்கள் அதிகமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வெளியில வேலைக்கு போகக்கூடிய பெண்களா இருந்தா ஓகே, ஆனா வீட்டை பார்த்துக்கக்கூடிய பெண்களா இருக்காங்க அப்படின்னு போது இந்த நிலைமை இன்னும் மோசமா தான் இருக்க ஆரம்பிக்கும். குடும்ப செலவுக்காக மளிகைக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க காசு வாங்கி கேட்கறதே வந்து ஒரு பதட்டம், பயத்துல வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. ஆனா மனசுக்கு பிடிச்ச ஒரு பொருள் வாங்கணும்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சா அவங்க அதுக்கு எங்க காசு கொடுப்பாங்க? இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்து பெண்களுக்குள்ள இருக்க ஆரம்பிக்குது. சோ இதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கலாம். இதுதான் பெண்கள் உங்களுக்காக ஒரு கேள்வி. உங்க சொந்த சந்தோஷத்துக்காக எந்த குற்ற உணர்ச்சியுமே இல்லாம கடைசியில நீங்க எப்போ உங்களுக்காக ஒரு அதிகமா காசு போட்டு காசு செலவு பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. எல்லாரோட சந்தோஷத்துக்காகவும் செலவு பண்ற நீங்க உங்களுடைய சந்தோஷத்துக்கு ஏன் பட்ஜெட் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு கேட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்கள் அப்படி இல்லைன்னா ஆண்கள் கேட்டுட்டு இருந்தாலும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்ட்ட கேட்டுட்டு மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கேட்ட நீங்க தெரிவிக்கலாம். இப்போ அடுத்ததா உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க தொடர்ந்து. லேசல்ல சனகல்ச்சுல நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

டெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின த வேர்ல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற புத்தகம். தமிழில் கடலும் கிழவனும் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதாவது வறுமையில் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற முதுமையான மீனவர் ஒருத்தர் இருக்கார். அதாவது தொடர்ந்து 84 நாட்கள் அவர் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாரு ஒரு சின்ன படகுல. ஆனால் ஒரு நாள் கூட மீன் கிடைக்கவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு துணையாக ஒரு 40 நாட்கள் ஒரு சிறுவர் கூட போகிறாரு. ஒரு கட்டத்தில் சிறுவருடைய பெற்றோர்கள், நீ அந்த தாத்தா கூட போகாத, அவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நீ போனீன்னா எதுவுமே கற்றுக்க மாட்டே அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருத்தர் கூட அடுத்த நாள்லேருந்து போக ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அந்த முதியவர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லைங்க. தொடர்ந்து அந்த சின்ன படகு எடுத்துட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 84 நாட்கள் அவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல. 85வது நாள் அவர் வந்து படகு எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மீன் வந்து மாட்டுதுங்க, மார்லின் அப்படின்ற வகையைச் சேர்ந்த மீன். அந்த மீன் ரொம்ப பெருசு, அவருடைய படகு ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த மீனை அந்த கரைக்கு கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகுது அந்த மீனை அவர் கரைக்கு கொண்டு வரதுக்கு. இந்த ஒரு கதை எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, நமக்கு எதுவுமே கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, அப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒரு பெரிய மீன் சிக்கும் அப்படின்றது தான். அதாவது மீன் அப்படின்றது தான் நமக்கான ஒரு வெகுமதி. நம்ம தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் தன்னம்பிக்கையோடு அப்படின்னா நம்ம கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கதை வந்து உணர்த்துதுங்க. கட்டாயமாக வாங்கி படிங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதின கடலும் கிழவனும்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
1: அது என் போன பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்.
0: என்னாச்சு? போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
1: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல. டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு. அப்புறம் பாரு, நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
1: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
0: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
3: டெக் குரு நிகழ்ச்சி
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: லேசா லேசா
5: லேசா லேசா
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
6: வாழ்க்கை அப்படின்றது எப்பவும் ஒரே பாதையில பயணிக்கிறது அப்படின்றது கிடையாது. நமக்கு பிடிச்சது அப்படின்னா புதிய பாதையை நாமளே உருவாக்கி அதுல வெற்றி காண்பதற்கு உண்மையா நம்ம உழைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதுதான் உண்மையான சாதனை அப்படின்னு சொல்லி இப்போ இருக்க காலகட்டத்துல ஒரு பெண் வந்து சூப்பரான ஒரு விஷயத்த பண்ணி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சாதனை பெண் பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. திரைத்துறையில மின்னும் நட்சத்திரமா இருந்தவங்க தான் சிம்பிள் கவுர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண். இவங்க பல பிரம்மாண்ட ஹிந்தி தொலை

காட்சியில வந்து நடிச்சிருக்காங்க. இவங்க அதுல புகழ் பெற்றவங்களாவும் இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்களுடைய நடிப்பு வாழ்க்கையை விட்டுட்டு ரெஸ்டாரண்ட் பிசினஸ்ல வந்து கால் பதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு வெற்றிகரமான பெண் தொழில் முனைவோரா வந்து உயர்ந்திருக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லலாம். பல பேர் இது ஆச்சரியமா இருக்க ஆரம்பிக்குது, பல பேருக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்துல பல சவால்களை கடந்துதான் வெற்றிகரமான ஒரு நடிகை வந்து இருக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த புகழை அப்படியே விட்டுட்டு தனக்குன்னு ஒரு பிடிச்ச தொழில வந்து தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய நண்பரோட சேர்ந்து 1BHK, அதாவது அவங்களுடைய நண்பர்கள் கூட சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு தனித்துவமான உணவகத்தை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பிரபலமான உணவகமா இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு நடிகையா இருந்து சம்பாதிச்ச சம்பளத்தை விட இப்போ அவங்களுடைய சம்பளம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எல்லாருமே ஆச்சரியமாகி போயிருவீங்க. கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் வந்து இவங்க வந்து ஈட்டியிருக்காங்க, அதாவது சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ இருக்க காலகட்டத்துல மாசத்துக்கு 1 லட்சம் சம்பளம் அப்படின்னும் போதே வந்து நமக்கு வந்து சவாலான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. மாசத்துல ஒரு 20,000-30,000 சம்பாதிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி பல பேரோட கனவு இருக்க ஆரம்பிக்குது. ஆனா அதை எல்லாத்தையும் தாண்டி இப்போ ஒரு பெண்ணு வெளியில வந்து சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தால அவங்க வெளியில வந்து சாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மூலமா இப்போ சக்சஸும் அவங்களுடைய வாழ்க்கையில அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எந்தவித பெரிய வணிக பின்னணியும் இல்லாம தன்னுடைய உழைப்பாலும் அவங்களுடைய திட்டமிடலாலும் தான் இந்த துறையில வெற்றிகரமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சிம்பிள் கவர். அதே மாதிரி நீங்களுமே பெண்கள் நீங்க கேட்டு இருக்கீங்க அப்படின்னு போது, நீங்க ஒரு துறையில இருக்கீங்க அப்படின்னு போது அந்த துறையில நீங்க தான் பெஸ்டா இருக்கீங்க அப்படின்னு போது அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்க மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த துறையில நீங்க நுழைய ஆரம்பிச்சு சிம்பிள் கவர் மாதிரி உங்களால உங்களுடைய திறமைகள் நீங்க வளர்த்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிற்காலத்துல வெற்றி அப்படின்றது உங்க பக்கம் வர ஆரம்பிக்கும். அதனால பெண்கள் நீங்க கேட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுடைய வாழ்க்கையில சவால்கள் இருக்க ஆரம்பிக்கலாம். ஆனா நீங்க நம்பிக்கையோட ஒரு முடிவெடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில நீங்க தான் சக்சஸ் ஆகுவீங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சோ மாற்றம் அப்படின்றது உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா உங்களுக்கு எந்தவித தயக்கமும் பதட்டமும் இல்லாம உங்களால தைரியமா வந்து ஒரு விஷயத்த பண்ண முடியும். அதுதான் நான் நிகழ்ச்சியின் மூலமா சொல்லணும்னு நினைக்கக்கூடிய விஷயம். இதே மாதிரி பெண்கள் நீங்க எல்லாரும் கேட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுடைய வாழ்க்கையில எது சவாலா இருக்க ஆரம்பிக்குது, அந்த சவாலை எப்படி கடக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. இப்போ அடுத்ததா உங்களுக்காக பாடல் இருந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில. நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன் நேர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
2: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful ah design panna Sona Valiyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 944259216.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பச்சை நிறம் இல்லை என்றால் பூமியின் கண்களுக்கு ஒளி இல்லை. பசுமையை காப்போம், பூமிக்கு ஒளி கொடுப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: இன்னைக்கு பெண்களுக்காக ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை எடுத்து வந்திருக்கேன். இன்னைக்கு நீங்க கேட்கும் போது கண்டிப்பா இந்த மாதிரி இல்லாம இருக்கா அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். அதெல்லாத்தையும் நான் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து வந்துக்கிறேன். சோ கேட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நான் அடுத்ததான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வயிற்றுக்குள்ள ஒரு பெரிய உலகமே இருக்கு, அதுதான் நம்ம உடம்போட இரண்டாவது மூளை அப்படின்னு சொல்லி அறிவியல் சொல்ல ஆரம்பிக்குது. அதனால நம்ம வயிற்றுக்குள்ள மில்லியன் கணக்கான நற்பண்புகள் கொண்ட பாக்டீரியாக்களும் இருக்க ஆரம்பிக்குது. இத சரியா இருந்தாதான் நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு 80% பலமா இருக்க ஆரம்பிக்கும். இது சரியில்லைனா என்னாகும், பல பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. இத அதிகமா சுரக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ராஜ்குமார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சு நம்ம வந்து ஈஸியா பண்ண ஆரம்பிக்கலாம். நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நைட்டு சாப்பிட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த சாப்பாடு இருக்கு இல்லையா, அதை வந்து பழைய கஞ்சியை கரைச்சு நம்ம குடிக்க ஆரம்பிப்போம். மோர் தயிர் இதெல்லாமே நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிப்போம். இதுல பாத்தீங்க அப்படின்னா, ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுகள் அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. இதை சாப்பிடும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நல்ல பாக்டீரியாக்கள் அதிகமா வளர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. இதனாலே வந்து உங்களுடைய உடல்ல 80% உடல் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய குடல் ஆரோக்கியமா இருந்தா உங்களுடைய மனநிலையும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி ஆய்வு குறிப்புகள்ல சொல்லியிருக்காங்க. ஏன்னா சந்தோஷத்தை தரக்கூடிய செரட்டோனின் சொல்லக்கூடிய ஹார்மோன் வந்து 90% வந்து வயிற்றுல தான் தயாராகுதாமா. அதனால உங்களுடைய வயிற்ற சுத்தமா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். பெண்கள் கண்டிப்பா அதை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்க அதிகமா இனிப்பு சாப்பிடும் போது வயிற்றுல இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்கள் அதிகமாக ஆரம்பிக்கும், நல்ல பாக்டீரியாக்களை வந்து அழிச்சிட ஆரம்பிக்கும் அந்த நேரத்துல. இதனால உடல்ல வந்து பருமன் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்க ஆரம்பிக்குது. எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருப்போம் அப்படின்னா, ஸ்வீட் சாப்பிட்டா கண்ணாப்பினான்னு உடல் எடை அதிகமாகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா. அப்போ இந்த நேரத்துல உங்களுக்கு இந்த காரணம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு வந்து காய்கறிகள்ல பாத்தீங்க அப்படின்னா, நார்ச்சத்து அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். இந்த நல்ல பாக்டீரியாக்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க வந்து காய்கறிகளை சாப்பிடுறது ரொம்ப முக்கியம். அதனால காய்கறிகளை நிறைய சாப்பிட ஆரம்பிங்க. மதியம் சாப்பிடும் போது ஒரு கப் தயிர் அப்படி இல்லைன்னா மோர் சேர்த்துக்கிறது உங்களுடைய வயிற்றையும் மனசையும் வந்து ஒரு சேர குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்க ஆரம்பிக்கும். இப்போ வெயில் காலம் சொல்லவே தேவையில்லை. பெண்கள் நீங்க இதை கேட்டுட்டு இருக்கீங்க இல்ல, பெண்களுக்காக நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின் போது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக என்ன பண்றீங்க அப்படின்னா, மதிய நேரத்துல கொஞ்சம் தயிர் எடுத்துக்கமா இல்ல கொஞ்சம் மோர் எடுத்துக்கமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைங்க. எதனால அப்படின்றதையும் புரிய வைங்க. பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருந்தாலும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து மதிய நேரத்துல ஒரு கப் தயிர் இல்லைன்னா கொஞ்சோண்டு மோரை வந்து ஒரு கப்ல வந்து கொடுத்து விடுங்க எல்லாருக்கும். இது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதிய நேரத்துல வயிறு வந்து ரொம்ப குளிர்ச்சியா இருக்க ஆரம்பிக்கும். உங்களோட மனசையும் வந்து ஒரே நேரத்துல குளிர்ச்சியா வச்சுக்கிறது ரொம்ப உதவியா இருக்கும். சோ இது எல்லாத்தையுமே பெண்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் லேச லேச நிகழ்ச்சியில் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேச லேச நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நம்ம கூட கண்ணம்மா பகுதியில யார் வந்து பேச போறாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வர்ஷாக்கா தான் வந்து பேச போறாங்க. வர்ஷாக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹாப் அண்ட் ஷாப் அப்படின்னு சொல்லக்கூடிய பாட் ரெடி பண்றது, ஆர்ட் கிராஃப்ட், இதெல்லாம் ரெடி பண்றது எல்லாமே வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு, அதாவது குளோபலா இருக்கக்கூடிய விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகும் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு கத்து கொடுத்து அவங்களுமே வளரணும் அப்படின்றதுக்காக தான் அக்கா வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய வர்ஷா கடை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம தொடர்ந்து பேச போறோம். வர்ஷாக்கா வணக்கம்க்கா. அக்கா, நீங்க வந்து இந்த பிசினஸ், அதாவது ஒர்க் ஷாப் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில சவால்கள் அப்படின்னு இருந்திருக்கும், இந்த பிசினஸ் ஆரம்பிக்கும் போது சவால்கள் இருந்திருக்கும். சோ என்னதான் நீங்க சக்சஸ் நோக்கி இப்போ சக்சஸ்ஃபுல் இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சவால்கள் அப்படின்றது அதிகமா இருக்கும் இல்லையா, சோ என்ன மாதிரியான சவால்களை நீங்க சந்திக்க ஆரம்பிச்சீங்க?
6: சோ சவால்கள்னு சொல்ல முடியாது, ஒரு லேர்னிங் அப்படின்ட்டு சொல்லலாம். நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண ஈவெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போகாது. நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதது வந்து ரொம்ப சிறப்பா போகும். நம்ம வந்து ரெண்டுத்துக்குமே தயாரா இருக்கணும் என்னைக்குமே. சோ அது வந்து நான் கத்துக்கிட்டேன்.

0: அது ஒரு பிஸ்னஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு போது அதுல நஷ்டமும் இருக்கும் லாபமும் இருக்கும். இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால ஒரு பிஸ்னஸ் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும். அதாவது நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு போது அதுல தோத்து போயிட்டோம் இல்ல ஸ்டார்டிங்லயே நமக்கான ரெகக்னேஷன் கிடைக்கல அப்படின்னா அதுல தோண்டு போயிடாம என்ன பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவோட இருக்க ஆரம்பிக்கணும். அந்த பாசிட்டிவ் எண்ணம் தான் அடுத்தடுத்து நமக்கு வந்து நம்மளுடைய வேலையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதா இருக்க ஆரம்பிக்கும் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. இன்னும் என்ன விஷயங்கள்லாம் சொல்றாங்க அப்படின்றத தொடர்ந்து நம்ம கேட்கலாம். வர்ஷாக்கா, இப்போ நீங்க இந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்றது இது எல்லாமே வந்து எவ்வளவு நாளாக்கா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை ஈவென்ட்டுக்கா நம்ம சேலம்ல கண்டக்ட் பண்ணிருப்பீங்க?
1: இன்னும் 1 இயர் கம்ப்ளீட் ஆகல. நான் வந்து பிரைவேட் ஈவென்ட்ஸும் பப்ளிக் ஈவென்ட்ஸும் சேர்த்து ஒரு 25-30 ஈவென்ட்ஸ் வந்து முடிச்சிருக்கேன்.
0: கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கூட நான் கம்ப்ளீட்டே பண்ணல இந்த ஈவெண்ட்லாம் ஆரம்பிச்சு, ஆனால் 30-க்கும் மேற்பட்ட ஒர்க் ஷாப்லாம் நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது அக்கா சொல்லும் போது எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா ஒவ்வொன்றும் பிளான் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுல இருக்கக்கூடிய சவால்கள் இருக்கு இல்லையா, யோசிச்சு பார்த்தா தலையே சுத்துது. ஆனால் அது ஈஸியாக அக்கா பண்ணிட்டு நம்ம கூட பேசிகிட்டு இருக்காங்க, அது ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லலாம். வர்ஷாக்கா, அதை தாண்டி இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ அந்த டைமில் ஃபேமிலியும் பார்க்கணும், ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க அப்படின்போது மறுபடியும் வீட்டில் போய் வேலையை பார்க்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க?
1: ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் இது ஒரு ஒர்க்காக பார்க்க ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஹாபியாக பார்த்தேன், அதுக்கப்புறம் இது ஒரு ஒர்க். நம்ம ப்ராப்பராக எப்படி ஒரு ஜாபுக்கு வீட்டை விட்டு போனால் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து நான் என்னோட டைமிங்ஸை வந்து டேக்கிள் பண்ண கற்றுக்கிட்டேன்.
0: அதாவது மேனேஜிங் தான் ஆரம்பத்தில் எல்லாருக்கும் சவாலாக தாங்க இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வெளியில் போகணும், வீட்டையும் பார்த்துக்கணும், வெளியில் வேலைக்கும் போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக உங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக நம்ம கூட வந்து வர்ஷாக்கா சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நம்ம ஊரில் பண்ணிட்டு நம்ம ஷோவில் வந்து பேசும்போது ரொம்ப அமைதியாக இருக்காங்க எல்லா அக்காங்களும். இந்த மாதிரி நம்ம ஊரில் திறமையான அக்காங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே வந்து நான் லேசா லேசா நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம கூட வந்து வர்ஷாக்கா இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து இன்னும் பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேரடுவாங்க நேரிலே தொடர்ந்து இல்லை சில நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் இருக்கோம். இறுதி பகுதியில் நம்ம கூட வந்து நிறைவா வந்து வஷாக்கா இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு நிகழ்ச்சியும் நம்ம முடிச்சிடலாம். பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில் பேசுறதுக்காக யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வர்ஷாக்கா தான் இணைஞ்சு நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். வர்ஷாக்கா, ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஃபேமிலி பிளஸ் வந்து உங்களையும் பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ இது வந்து உங்களை சார்ந்து இருக்கு அப்படின்னு இப்போ நீங்க அடுத்தடுத்து உங்க ஃபேமிலி சைடுல இருக்கவங்களா இருக்கட்டும் இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் அவங்களுமே நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். நான் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி டான்ஸா இருக்கட்டும் இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். ஆனா அதை கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா ஏதாவது ஒரு தருணத்துல நமக்கு இந்த கனவு இருந்ததே அதை நிறைவேற்றிட்டோமா அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா நீங்க கனவை நிறைவேற்றிட்டு இப்படி இருக்கீங்க அப்படின்னு போது அந்த டிஃபரன்ஸ் பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? அவங்களுடைய கனவுகள் நிறைவேறாம போனதுக்கு காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க?
3: எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சிச்சுவேஷன் சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பார்க்குறேன்னா நம்ம வந்து பிடிச்ச விஷயத்த பண்ணால் அது ஒரு வேலையாகவே தெரியாது. இப்போ நான் பிடிச்சி இந்த கெரியர் பண்ணுறேன், எனக்கு அது வேலையாகவே தெரியல. வீக் டேஸ் ஆகட்டும், வீக்கெண்ட் ஆகட்டும், எப்போனாலும் நான் பிடிச்சி பண்ணுறேன். எனக்கு அது ஒரு ஐயோ வேலை பார்க்குறேனே, எனக்கு ஆஃப் பண்ணிட்டு வெளியே போகணும் அந்த மாதிரி ஒரு இதுவே வந்ததில்லை. ஸோ அதனால வேலையை பிடிச்சதை பண்ணணும்னா வேலையை அதை பார்க்காம அது ரொம்ப ஜாலியாக இருக்கும் நம்மளுக்கு.
2: கண்டிப்பா. அப்ப நீங்க இதெல்லாம் பண்றீங்க அப்படின் போது நிறைய ஈவெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின் போது இந்த நேரத்துல உங்களுக்கு தோணுற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா நம்ம சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்கும். இதுவே ஆண்கள் இருந்து ஒரு பிசினஸ் எடுத்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிருப்பாங்களா அப்படின்னு இந்த நேரத்துல யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்மளால சக்சஸா கொண்டு போக முடியுமா அப்படின்லாம் நிறைய டவுட் அப்படின்னு இருக்கும். ஆனா ஒரு பெண்ணா இருந்து நான் இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்துட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா?
3: நானும்
2: வளர்ந்துட்டு
3: தான் இருக்கேன்.

0: குரோத்துமே இல்லை. ஸோ இங்கே இப்போ நான் கெரியர் வைஸ் ஷிஃப்ட் ஆனோடனே எனக்குன்னு க்ரோத் பெருசாக இருக்குது. அட் த சேம் டைம் நான் பிடிச்சி பண்ணுறேன், எனக்கு பிடிச்சி இது ஒரு சலிப்பு இல்லாமல் பண்ண முடியுது.
1: ஆரம்பத்தில் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ பல பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்போது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய எண்ணம் தான் எனக்கு இருக்க ஆரம்பிக்குது. எனக்கு வந்து என்னோட ஒர்க்கை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன், எனக்கு பிடிச்ச வேலையை செய்கிறேன், எனக்கு இதில் டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கா.

ஒரு எண்ணம் இருக்க ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்குள்ள நாம ஏன் வேலை செய்யணும், நம்ம எல்லாருக்குமே வேலை கொடுக்கணும், அந்த இடத்துக்கு நம்ம வரணும் அப்படின்றது எண்ணமா வந்து பெண்கள் எல்லாருக்கும் இருக்க ஆரம்பிக்கும். அந்த எண்ணத்தை பெண்கள் எல்லாரும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பல பேருக்கு வேலையும் கொடுக்க ஆரம்பிக்கலாம், நீங்க வெளியிலும் வர ஆரம்பிக்கலாம் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. இப்போ நான் நிகழ்ச்சியில இருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் எஃப்எம் லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறது ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறியாங்க கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நம்ம நடே கிளியர் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியிலன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எது எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜெனரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாக்கரையன் கூட. இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாக்கரையன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஸ்மார்ட் போன் இருக்கு தான் உங்ககிட்ட சொல்ல போற மக்களே. இந்த ஸ்மார்ட் போன் ட்ரிக் எந்த ஸ்மார்ட் போனுக்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விவோ லைக்யூ மொபைல் வச்சிருக்க பட்சத்தில் இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக நம்ம வீட்டில் நிறைய குட்டீஸ் இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அண்ணா அண்ணா அவங்க ஃபோன் கொடுங்களேன் நான் வேணா கேம் விளாண்டுதுறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நாமளும் சரி கேம் தானே நம்பி கொடுப்போம். கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, கேம் விளாட்றதை விட்டுட்டு மற்ற ஆப்லாம் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுறப்ப அவங்கக்கிட்ட நம்ம ஃபோன் கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் யோசனையாக இருக்கும், தயக்கமாக இருக்கும். இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக தான் எங்கிட்ட அற்புதமான ஒரு சொல்யூஷன் இருக்குது, ஒரு ட்ரிக் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலன்னா, இப்போ நான் சொல்ல போகிற செட்டிங்ஸை மட்டும் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா, அவங்ககிட்ட ஃபோன் கொடுக்குறப்ப நீங்கள் எந்த ஆப் ஓப்பன் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்த ஆப்பே நீங்கள் ஓப்பன் பண்ணி லாக் பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. விவோ லைக் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே தள்ளிட்டே போனீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டு உள்ளே போய்க்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோர் செக்யூரிட்டி செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போனதுக்கப்புறமா ஸ்க்ரீன் பின்னிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்க்ரீன் பின்னிங் அப்படிங்கிறத ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரீசன்ட் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி எந்த ஆப்பை நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கோ விளையாட கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் மாதிரி காட்டும், அதை தொட்டு பின் பண்ணி கொடுத்துருங்க. பின் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்களால அந்த ஆப்பை விட்டு வெளியே போகவே முடியாது. ரெண்டு டைம் பேக் அழுத்தினாலும் வெளியே போக முடியாது. ரெண்டு டைம் ஹோம் பட்டனையோ இல்லை ரெண்டு டைம் கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணால் மட்டும்தான் வெளியே போகும். அதுவும் வெளியே வந்தவொடனே பாஸ்வேர்டு போட்டால் தான் அவங்களால ஹோம் ஸ்க்ரீனும் போக முடியும். இந்த ஒரு சூப்பரான ஆப்ஷனை விவோ ஐக்கிய மொபைலில் கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேருக்கு ரொம்பவே தேவையான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது, ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்கிறத சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இப்போ உங்களுக்காக இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு நம்ம டெக் குரு நிகழ்ச்சியில். பாட்டு கேட்டு வாங்க மக்களே. மீண்டும் நிகழ்ச்சியில் நினைஞ்சு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.

0: திங்கள் முதல் சனி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில் சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒலிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து இப்போ நீங்கள் சோனா எஃப்எம் டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஹெட்ஃபோன் தான் கேட்க போறீங்க. இந்த ஹெட்ஃபோனோட விலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 253 ரூபாய். இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ப்ளூடூத் ஹெட்ஃபோனோ ப்ளூடூத் ஏர்பட்ஸோ கிடையாது. இது வந்து ஒயர்டு ஹெட்ஃபோன், நம்ம பழைய ஒயர்டு ஹெட்ஃபோன்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நம்ம 3.5 mm ஜாக்கு நம்ம மொபைலில் சொருகி யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒயர்டு ஹெட்ஃபோன். இதில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறது கேட்டலாமா? முதல்ல இதோட விலை தான் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு நல்ல ரேஞ்ச் நல்ல ரேட்டில் ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சரோட இந்த ஹெட்ஃபோனை கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்ஃபோனோட பெயர் போட் பேஸ் ஹெட்ஸ் 2 1 அப்படிங்கிறது. அது போட் நிறுவனத்துக்கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய பேஸ் ஹெட்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட பேர். இதில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறது கேட்டலாமா? ஃபஸ்ட்டு இந்த ஹெட்ஃபோனோட டிசைன் வந்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒயரும் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்க மாதிரி இருக்குது, பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. இது வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சிறுசாகவும் இல்லாமல் தேவையான அளவுக்கு லென்த் இருக்குது. இதை நம்ம சுருட்டி பத்திரமா பேக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போகலாம், பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப ஈஸியான ஹேண்டியான ஒரு ஹெட்ஃபோனாக இருக்குது. இதில் 10 mm டைனமிக் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. போட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் வந்து அந்த பேஸ் சவுண்டும் அதோட சவுண்ட் குவாலிட்டியும் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த சிக்னேச்சர் சவுண்டை இந்த ஹெட்ஃபோனில் உங்களால் ஃபீல் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்னக் ஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்னென்னா, நீங்கள் அந்த இயர்பட்ஸ் எடுத்து காதில் வச்சு பாட்டு கேட்குறீங்களா, அப்படி யூஸ் பண்ணுறப்ப கரெக்டாக போய் நம்ம காதில் ஃபிட் ஆகி இருக்கிற மாதிரியான டிசைனில் கொடுத்துருக்காங்க. இது வந்து அதுக்காகவே டிசைன் பண்ணியிருக்க மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், நீங்கள் எங்கே வேணாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயே இன்பில்ட்டாக ஒரு மைக் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. அந்த மைக்கை பயன்படுத்தி நம்ம கால் பேசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, அதில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா வாய்ஸ் அசிஸ்டண்ட்டையும் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். கூகுள் அசிஸ்டண்ட் இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட்டையும் நம்மளால் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 120 cm இருக்கு அந்த நீளம் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 3.5 mm ஜாக் தான் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பிலாம் கிடையாது. நம்ம பழைய மொபைலில் உள்ள ஹெட்ஃபோன் ஜாக்கு அந்த மாதிரி ஆக்ஸ் ஜாக் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் போட்டு கேட்டுக்கலாம். நீங்கள் யாராவது ஒரு நல்ல வயர்டு ஹெட்ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா போட் பேஸ் ஹெட்ஸ் 2 1 அப்படிங்கிற வயர்டு ஹெட்ஃபோனை ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரிவ்யூஸ் படித்து பார்த்துட்டு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, இது வாக்கர் என்னுடன். உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: ஏ பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏ பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏ பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.
0: சமுதாய வானொலி
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் உங்ககிட்ட பேசிட்டு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே கேட்டுட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிற மக்களே, இந்த மாதிரி டெக் குரு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் சொல்றோம்ல. இப்ப மார்க்கெட்ல புதுசு புதுசா இருக்க ஸ்மார்ட் கேஜெட்டை பத்தி சொல்றோம், உங்களோட ஸ்மார்ட் போன்ல இருக்க ஒரு சூப்பரான ஃபியூச்சர் பத்தி சொல்றோம், அது மட்டும் இல்லாம ஏஐ வெப்சைட்டை பத்தி எல்லாம் சொல்றோம்ல. இதெல்லாம் உங்களுக்கு உண்மையாவே புரியுதா, புரிஞ்சு நீங்க அதை பயன்படுத்தி பாக்குறீங்களா, அப்படி பயன்படுத்தி பாக்குறீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் ஏதா இருந்தா நீங்க தாராளமா சொல்லலாம். ஏன்னா நீங்க சொல்ற கருத்துக்கள் வச்சுதான் நானும் உங்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்க முடியும் அப்படிங்கறத கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எடுத்துட்டு வருவேன். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், அதை நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்க, அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல, இல்லதுவாக்க நீங்க எனக்கு எனக்கு சொன்ன விஷயம் எனக்கு வந்து செட் ஆகல, நான் செஞ்சு பார்த்தேன், ட்ரை பண்ணி பார்த்தேன், என் போனுக்கு அது செட் ஆகல, என் போனுக்கு ஏற்ற மாதிரி இருக்க மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. இல்ல உங்களுக்கே வந்து டெக் குருல டெக்னாலஜி சார்ந்து ஏதோ ஒரு சந்தேகங்கள் இருக்கலாம், அந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க தாராளமா என்கிட்ட கேட்கலாம் மக்களே. அந்த மாதிரி இருந்ததுன்னா 9787 7078 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ இல்ல மெசேஜ் பண்ணியோ கேட்கலாம். மறக்காம உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பா அதுக்காக ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருந்துச்சுன்னா நான் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துற மக்களே. இப்ப தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இப்ப நீங்க சூப்பரான ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த மாதிரி பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787 7078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் அனுப்புறப்ப பேரு ஊர் பேரு பாடல் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. அதை வச்சுதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல யாரு எந்த ஊர்ல இருந்து ஓட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான விஷயம் தான் சொல்ல போறேன். நீங்க நிறைய பேர் வந்து இந்த யூபிஐ ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த யூபிஐ ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றப்ப உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியாம இருக்கலாம். அதுல நான் நிறைய டைம் வந்து இந்த பேடிஎம் பத்தியும் கூகுள் பே பத்தியும் சொல்லிட்டு இருந்திருக்கேன். இன்னைக்கு வந்து நான் கூகுள் பேல இருக்க ஒரு சூப்பரான ஃபியூச்சர் தான் சொல்ல போறேன். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட டிரான்சாக்சனை நீங்க ஃபில்டர் பண்ணி பாக்குறது எப்படி அப்படிங்கறத பத்தி தான் சொல்ல போறேன். இதை பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா இப்ப நான் சொல்ல போற விஷயத்த ஃபுல்லா கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட கூகுள் பே அப்படிங்கிற ஆப் ஓபன் பண்ணிக்கணும். கூகுள் பே ஆப் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க டிரான்சாக்சன் ஹிஸ்டரி பார்க்கணும் அப்படின்னா, அந்த ஆப் ஓபன் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அங்க வந்து சி டிரான்சாக்சன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்ட உடனே உங்களுக்கு அங்கே என்னென்ன பேமெண்ட்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க கூகுள் பே ஆப் மூலியமா அப்படிங்கிறது வந்துடும். நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, இது வந்து கூகுள் பே மூலியமாக என்னென்ன பேமெண்ட் பண்ணீங்களோ அது மட்டும்தான் வருமே தவிர, நீங்கள் வேறு பேங்க்கு இதோட லிங்க் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோட பேமெண்ட்லாம் வராது. அதே மாதிரி உங்களுக்கு பேங்க் மூலியமாக யாராவது டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் அதோட இதுவும் ஹிஸ்ட்ரியும் இங்கே வராது. நீங்கள் வந்து கூகுள் பே மூலியமாக என்னென்ன பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் இங்கே வரும். இதை தொடர்ந்து இந்த கூகுள் பே மூலியமாக பேமெண்ட் பண்ணியிருக்க அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை உங்களால் ஃபில்டர் பண்ணியும் பார்த்துக்க முடியும். அங்கே அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், சர்ச் டிரான்சாக்ஷன் அப்படின்னு இருக்கும். அங்கே வந்து நீங்கள் ஏதாவது பேர் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது சுரேஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், சுரேஷ்க்கு இந்த மாதம் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களால் சர்ச் பண்ணியும் பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டேட்டஸில் எத்தனை பேமெண்ட் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேமெண்ட் ஃபெயில்டாக இருக்குது, ப்ராசஸிங்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பேமெண்ட் மெத்தட், டேட், அமௌண்ட், பேமெண்ட் டைப், இந்த மாதிரி பல வகையாக உங்களால் பிரித்து அதில் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் யாராவது நிறைய டிரான்சாக்ஷன் கூகுள் பே ஆப் மூலமாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறேன் கூட, டெக் குரு நிகழ்ச்சியில் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க. இன்னும் நம்ம நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்கலாம்.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
4: இது வாலிப வயசு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கறவங்க கிட்ட பேசிட்டு தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி கேட்கறீங்களா டெக் குரு நிகழ்ச்சியில பல விஷயங்கள், தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல இல்ல புரிஞ்சிருக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா நீங்க எங்களுக்கு தாராளமா அனுப்பலாம். எதுக்கு இது வாக்கறது இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு நினைக்காதுங்க. நீங்க அனுப்புற கருத்துக்கள் வச்சுதான் நான் இன்னும் என்ன மாதிரி கண்டென்ட்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துறது அப்படிங்கிறது எங்களுக்கு தெளிவாக தெரியும். இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தணும் அப்படிங்கிறத எங்களால் முடிவு பண்ண முடியும். அதனால் கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை அனுப்பலாம். இதை தொடர்ந்து இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு பிடிச்சிருந்தா அந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு மெசேஜை கூட நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட மெசேஜை நீங்கள் அனுப்புங்க. இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலாம்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நினைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாக்கரையன் கூட. இன்னைக்கு அப்படி என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். உங்கள் ஃபோனில் ஸ்டோரேஜ் அடிக்கடிக்கு வந்து காலியாகிட்டே இருக்கு, காலியாயிட்டுனா ஃபில் ஆகிட்டே இருக்கு, எந்த ஒரு ஃபோட்டோவும் எடுக்க முடியல, ரொம்ப சிரமமாக இருக்கு, அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு செமையான ஒரு ட்ரிக் தான் வச்சிருக்கேன். ட்ரிக்குன்னு கூட சொல்ல முடியாது, இது ஒரு ஆல்டர்னேட்டிவான வே, அதாவது ஒரு மாற்று வழின்னு கூட சொல்லலாம். உங்கள் ஃபோனில் இருக்க ஸ்டோரேஜை கிளியர் பண்ணுறதுக்காக ஒரு பேக்கப் எடுத்து வைக்கிறதுக்காக இதுவும் ஒரு வழி. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு SSD ஹார்ட் டிஸ்க். நீங்கள் உங்கள் ஃபோனில் இருக்க ஃபைல்ஸ்லாம் பேக்கப் எடுக்கிறது மூலியமாகவோ இல்லை டெலிட் பண்ணுறது மூலியமாகவோ தான் அந்த ஸ்டோரேஜை நம்ம க்ளீன் பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும், கொஞ்சமாவது ரிமைனிங் ஏதாவது பாக்கி வைக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா, பேக்கப் எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன், இந்த ஹார்ட் டிஸ்க் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மகிட்ட ஃபோனில் ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸ்லாம் இருக்கும், அது வந்து நம்மளால் டக்குன்னு டெலிட் பண்ண முடியாது, ஆனால் பேக்கப் எடுத்து வைக்க முடியும். அந்த பேக்கப் எடுத்து வைக்கிறதுக்காக இன்றைக்கி உங்ககிட்ட சொல்கிறதுக்காக EVM அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருந்து NSave அப்படிங்கிற ஒரு ஹார்ட் டிஸ்க் கொண்டு வந்திருக்கேன், SSD ஹார்ட் டிஸ்க். இந்த ஹார்ட் டிஸ்கோட ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான், ஏன்னா இது SSD ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறதுனால. ஆனால் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஹார்ட் டிஸ்கோட ரேட் சொல்லிடுறேன், 512 GB இதோட கெப்பாசிட்டி. இதோட தற்போதைய விலை எவ்வளோனா 9449 ரூபாயாக இருக்குது. சரி, இந்த NSave அப்படிங்கிற ஹார்ட் டிஸ்கில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறது கேட்டலாமா? ஃபஸ்ட்டு இது ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், PC அதாவது விண்டோஸ் கம்ப்யூட்டர்லையும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், மேக் ஆப்பிள் கம்ப்யூட்டர்லையும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஈஸியாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் C2C தான் டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் இல்லைனா நீங்கள் C2A டைப்பு யூஸ் பண்ணிக்கலாம், USB டைப் இருக்குல்ல அந்த மாதிரி டைப்பில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கேபிள் வந்து இதில் ஹார்ட் டிஸ்கில் கொடுத்துருக்குறது C டைப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேபிள் வேணுமோ அந்த கேபிள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் இந்த ஹார்ட் டிஸ்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ரொம்ப குட்டியான சைஸில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப காம்பாக்டாக இருக்குது, நீங்கள் பேக்கெட் குள்ளேயே வச்சு எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 550 MB/s ஸ்பீட் வந்து ரீட் ஆகும், ரைட் வந்து 500 MB/s ரைட் ஆகும். நீங்கள் யாராவது ஒரு நல்ல ஹார்ட் டிஸ்க் பார்த்துட்டு இருக்கீங்க, SSD ஹார்ட் டிஸ்க் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஹார்ட் டிஸ்க்கை ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு 10 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. EVM-ஓட NSave அப்படிங்கிறது தான் அதோட பேர். இன்டர்நெட்லேயும் அவைலபிளாக இருக்குது, ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம டெக் குரு நிகழ்ச்சி பத்தின கருத்துக்கள் இதான் நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787701 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

இப்போ நம்ம லைஃப்ல ஒரு சில டைம்ல ஒரு சில நபர்களை நாம வந்து சந்திப்போம். அந்த ஒரு நபர்கள் நம்மளோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில உங்களால மறக்கவே முடியாம இருக்கிற ஒரு நபர்னா யார் அவங்க, அவங்க உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்றதுதான் இன்னைக்கான கேள்வியா வந்திருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்கிட்ட சொல்லணும், உங்க வாழ்க்கையில ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண ஒரு நபர் யாரு அப்படின்றத என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, டக்குனு போன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்ஓட 9787-707-107 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்க பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்கேன். நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்க சூப்பரா இருக்கேன். ஸோ வழக்கம் போல இன்னைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சமூக வலைத்தளங்கள்ல செம்ம பேசு பொருளாவும் செம்ம ட்ரெண்டிங்காவும் இருக்கு. ஸோ இன்னைக்கு அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் செம்ம ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது நமக்கே வந்து தெரியும், இப்போ ஒரு பெரிய ஹீரோ படம்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா அவங்களோட ஃபேன்ஸு பயங்கரமாக என்ஜாய் பண்ணி ஒர்க்குக்கெலாம் லீவ் போட்டு காலேஜ்லாம் கட்டிடுச்சு அந்த படத்தை பார்க்க போவாங்க. ஸோ அந்த மாதிரி செலிப்ரேஷன் நம்ம ஊர்லேயுமே எக்கச்சக்கமாக நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த நிலையில் இன்றைக்கி நம்ம சூர்யாண்ணாவோட கருப்பு படம் இருக்குல்ல, இந்த படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்ததே, ஆனால் இன்றைக்கி ஒரு சில காரணங்களால் இந்த கருப்பு படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகலை. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு சில ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால இந்த கருப்பு படம் இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அப்டேட்லாம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கருப்பு படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றத. ஸோ நம்ம சூர்யாவோட ஃபேன்ஸுக்கு இது கொஞ்சம் ஒரு ஏமாற்றமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நினைக்கிறேன். அப்புறமா இப்போது எப்படி இருக்குது ஒரு 2-3 வாரமாக அப்படின்னா, ஏதோ வானிலை மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டே எழுதலாம் போல் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போயும் வானிலை மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்பயுமே சேலத்தில் லைட்டாக மழை வர்றதுக்கான அறிகுறிகள்லாம் கண்ணில் வந்து தென்படுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு சில இடங்களில் அந்த சில்லுன்னு கிளைமேட்டு, ஒரு சில இடங்களில் மேகமூட்டத்தோட மழை வர மாதிரி இருக்குது, மழை வராத மாதிரியும் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேலத்தில் மழைலாம் வருதா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் அந்த மழை வர டைமில் வெளியெலாம் போகிறீங்க அப்படின்னா பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக நிறையா அப்டேட்டடான விஷயங்கள், அதாவது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக இருக்கிற நிறைய விஷயங்கள்

என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்களால் மறக்கவே முடியாமல் இருக்கிற ஒரு நபர்னா யார் அவங்க அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வியாக வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா டக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போது அடுத்தடுத்து

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம், நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, பசித்த மானிடம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த புத்தகத்தை எழுதினவர் கரிச்சான் குஞ்சு. இந்த பசித்த மானிடம், இந்த டைட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா பசி பற்றி நமக்கு வந்து சொல்ல வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பசி அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது உணவு பசி. ஆனால் இந்த புத்தகம் பேசியிருக்கிற விஷயங்கள் பலவிதமான பசிகள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது இப்போ நமக்கு வந்து உடல் பசிக்குது அப்படின்னா நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம். ஆனால் இந்த பசி மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லைங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பசி இந்த பசி கூடவே இருக்கும். ஒன்று அதிகார பசி, அதாவது நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து போகணும், அது சார்ந்த பசி, ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அதிகாரத்தை அடையணும் அப்படின்னு. அதே மாதிரி இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் தாண்டி ஒரு அமைதி வந்து இருக்குது, அந்த அமைதியை தேடி நம்ம வந்து போகலாம் அப்படின்னா அது கூட ஒரு பசி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே பலவிதமான பசிகள் இருக்கு இல்லைங்களா. அந்த பசியை பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகம் தான் பசித்த மானிடம். இந்த ஒரு நாவலில் இரண்டு முக்கியமான கதாபாத்திரங்கள் வராங்க. ஒரு கதாபாத்திரம் அதிகாரம் அப்படின்ற பசியை நோக்கி போகக்கூடிய ஒரு கதாபாத்திரம், இன்னொரு கதாபாத்திரம் இதெல்லாம் எதுக்கு, இதை தாண்டி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதி பசி தேவைப்படுற ஒரு மனிதர், இப்படி ரெண்டு பேரை பற்றியும் பேசக்கூடிய ஒரு கதை தான். இந்த ரெண்டு பசி பற்றி மட்டும்தான் இந்த ஒரு புத்தகம் பேசுதா அப்படின்னா இல்லைங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் எந்த மாதிரியான பசி வந்து இருக்குது அப்படின்றத இந்த புத்தகம் வந்து பேசுதுங்க. அதுவும் குறிப்பாக ஒரு அமைதியை தேடி போகிறவங்க, வாழ்க்கையே வந்து ஒரு சும்மா, நாம் தான் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க, அந்த மனநிலைக்கு கிட்ட இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். அந்த ஒரு நபர்களுக்கான ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கரிச்சான் குஞ்சு அவர்களுடைய பசித்த மானிடம், கட்டாயமாக வாங்கி படிங்க இந்த ஒரு புத்தகத்தை. நன்றி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8.
3: இது பாலிப வயசு.
4: என்ன இது பாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் லைஃப்பில் உங்களால் மறக்கவே முடியாமல் இருக்கிற ஒரு நபர்னால் யார் அது அப்படின்றதான் இன்றைக்கான கேள்வியாக வந்து இருக்குது. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட சதீஷன்னா மாசநாயக்கப்பட்டியிலேருந்து கால் பண்ணி அவரோட லைஃப்பில் மறக்கவே முடியாமல் இருப்பாங்கல்ல, அவர் ரெண்டு பேர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அவர் சொன்ன விஷயம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னென்ன சதீஷனாக இருக்கார்ல, அவர் வந்துட்டு சேல்ஸ் நல்லா பார்ப்பாரான். அதாவது அப்போது சேல்ஸ் நல்லா பார்க்கும்போது அவர் சேல்ஸ் திறமையை பார்த்துட்டு ரஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிரைவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட ஓனர்கிட்ட இந்த மாதிரி இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் சேல்ஸ் ரொம்ப அதிகமாக நல்லா பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிரைவர் அப்படின்ட்டு அவர் ஓனர்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவரோட ஓனரும் யாருன்னே தெரியாத ஒரு ஓனர் வந்து நம்ம சதீஷனை காண்டாக்ட் பண்ணி சேல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அவரும் நல்லாவே விற்பனை பண்ணி கொடுத்துருக்காரு, பிஸ்னஸும் நல்லா டெவலப் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம

ரீசனை வந்து சொல்லியிருந்தாரு. ரஃபிக் அப்படின்றவரை மறக்கவே முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சான். என்ன அப்படின்னா, பாலு அப்படின்ற ஒரு டிரைவரும் இதே மாதிரி தான் ஒரு ஹெல்ப்பை வந்து பண்ணியிருந்தாரா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் எங்கள் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஒரு நபர்கள் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ கேட்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம சதீஷ் அண்ணாவை தொடர்ந்து ருக்மணி பாட்டியுமே அவங்க கால் பண்ணி அவங்க லைஃப்பில் மறக்க முடியாமல் இருக்கிற நபர்கள் பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்றத நான் அப்புறமா வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ சமூக வலைதளங்களில் ஒரு விஷயம் செம்ம பேசு பொருளாக வந்து இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். இப்போ நமக்கே தெரியும் இந்தியா வந்து எந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிளுக்கு கோல்டு ரேட்டு சில்வர் ரேட்லாம் வந்து ஏறி இருக்கு. அதே மாதிரி இந்த பெட்ரோல் டீசல் இதுக்கான ஒரு ரேட்டும் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டுமே சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா, நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் எடுத்து ஒர்க் பண்ணுங்க, அந்த எரிபொருளை நீங்க முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிக்கனமாக யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அறிக்கையெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் கேரளாவில் ஒரு முக்கியமான விஷயத்தை இப்போ அமல்படுத்தியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது கேரளாவில் பெட்ரோல் அதுக்கப்புறமா டீசல் இந்த ரெண்டு எரிபொருளுக்கும் வந்து கட்டுப்பாடுகள் வந்து விதிச்சிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு அதிகபட்சமாக 5000 ரூபாய்க்கு பெட்ரோலும் 200 லிட்டர் டீசல் மட்டும்தான் விற்பனை பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடை வந்து விதிச்சிருக்காங்க. ஸோ இது கேரளாவில் வந்தது நம்ம ஊருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பர்ட்டும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போலேருந்தே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பெட்ரோல் டீசல்லாம் சேவ் பண்ணி சிக்கனமாக உங்களோட வெஹிக்கிளை வந்து ஓட்டிட்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு இ வெஹிக்கிளுக்கு மாறுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசிஷன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. Ellame irukra ore school. Sonavalliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful-a design panna Sonavalliyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 94425-92160.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லைன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியா சொல்ற? சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பசுமையை காப்போம், வாழ்வை வளப்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: இது
3: வயசு.
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலேருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் உங்கள் வாழ்க்கையில் மறக்கவே முடியாமல் இருக்கிற ஒரு நபர்னா யார் அப்படின்றதான் இன்றைக்கான கேள்வியாக வந்து இருக்குது. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட லாஸ்ட்டாக மாசிநாயக்கன் பட்டியலிருந்து சதீசனா கால் பண்ணி அவரோட லைஃப்பில் மறக்கவே முடியாமல் இருந்த ரெண்டு நபர்களை ரொம்பவே அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதே மாதிரி இப்போது சதீசனாவை தொடர்ந்து தாதகா பட்டியலிருந்து ருக்மணி பாட்டி கால் பண்ணி அவங்களோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாமல் இருந்த நபர் பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ருக்மணி பாட்டி அவ்வளோ ஃபீல் பண்ணி வந்து சொன்னாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். என்னென்னா, ருக்மணி பாட்டி அவங்க ஊரில் இருக்கும்போது ஸ்கூல்லாம் வந்து படிச்சிருப்பாங்களே, ஸோ அப்படி கூட படித்தவங்க ஒரு நபர் வந்து இருந்திருக்காங்க. ஒரு 50 வருஷம் கழித்து அவங்கள அப்போ தான் பார்க்குறாங்களாம். பார்த்ததுக்கப்புறமாவே வந்துட்டு நமக்கே தெரியல, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ க்ளோஸாக வந்து இருந்திருப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஃப்ரெண்டை 50 வருஷம் கழித்து பார்க்குறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு எக்ஸைட் ஆகிருப்போம். அந்த மாதிரி பாட்டி எக்ஸைட் ஆகிட்டு பயங்கரமாக பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் வந்து தெரிஞ்சிருக்கு அவங்க ஒரு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் 50 வருஷம் கழிச்சு தான் வந்து தெரிஞ்சிருக்கான். ஸோ இது வந்துட்டு அவ்வளோ சூப்பராக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ கேட்கும் போது எனக்குமே அவ்வளோ ஹாப்பியாக வந்து இருந்தது. இப்போ ருக்மணி பாட்டி சொன்ன மாதிரியே வந்துட்டு நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். உங்கள் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப மறக்க முடியாமல் இருக்கிற ஒரு நபர்னா யார் அப்படின்றத நீங்கள் தாராளமாக வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நானும் வெயிட் பண்ணுறேன் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது ஹாலிவுட் ஃபேன்ஸ்லாம் நம்ம ஊரில் எக்கச்சக்கமாக வந்திருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இப்போது அந்த வெப்சீரிஸோட அந்த ஒரு கலாச்சாரம் அப்படின்றது ரொம்ப பூம் ஆகிட்ருக்கு. நிறைய பேர் வெப்சீரிஸை விரும்பி பார்க்குறாங்க. இப்போது வேர்ல்டு லெவலில் நிறைய வெப்சீரிஸ்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு வெப்சீரிஸ் அப்படின்னா மணி ஹேஸ்ட்டை வந்து சொல்லலாங்க. இப்போ நான் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் மணி ஹேஸ்ட்டை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். காரணம் வந்து இருக்கே, இந்த மணி ஹேஸ்ட் ஃபேன்ஸுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த மணி ஹேஸ்ட் இருக்குல்ல, இதுக்கான 6th part கூடிய சீக்கிரமே நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ நம்ம எக்ஸாக்டாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போது எக்ஸாக்டாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத. அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொரு விஷயம் சமூக வலைதளங்களில் சம பேசுபொருளாக போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, பெங்களூர் இருக்குல்ல, பெங்களூரில் ஒரு மிக பிரம்மாண்டமான கிரிக்கெட் ஸ்டேடியத்தை வந்து கட்ட போகிறாங்க. அந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்தோட சீட்டிங் கெப்பாசிட்டி உள்ள அப்படின்னா 80,000 சீட்டிங் கெப்பாசிட்டி வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்தை 23 அன்றைக்கி அடிக்கல் நாட்டுறாங்களாம். அதுக்கான அந்த ஆரம்பம் தொடக்க விழா வந்து அடிக்கல் நாட்டுறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேடியத்தோட மொத்த மதிப்பீடு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 1,650 கோடியில் இந்த ஒரு ஸ்டேடியம் அப்படின்றது உருவாக இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பர் இல்லை? ஸோ இதே மாதிரி நம்ம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி என்னென்ன விஷயங்களா ஷேர் பண்ணிக்க போகிறாரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலேருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030 366 3333.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
2: நாம இவ்வளோ நேரம் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். இப்போ இதை தாண்டி நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர் இருக்கிறாரு. யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ராம்கி ஏஆர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜுக்கான கிரியேட்டர் நம்ம ராம்கி பிரதர் நம்மளோட இணைஞ்சிட்டு இருக்கிறாரு. இவரோட சோஷியல் மீடியா ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். நிறைய சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் பண்ணாத விஷயங்களும் இவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இவரோட சோஷியல் மீடியா ஜேர்னி தான் நம்ம ராம்கி பிரதர் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ராம்கி ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். லாஸ்ட்டாக கூட நீங்கள் எப்படி சோஷியல் மீடியா ஜேர்னிக்குள்ளே வந்து வந்தீங்க,

0: அதில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து இருந்தது. ஸோ இந்த ஃபீல்டுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக அழகாக வந்து ஷேர் பண்ணிட்டீங்க. இப்போ உங்கள் ஊர் மக்களுக்காக ஒரு பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணி கண்டென்ட்லாம் மேக் பண்ணி போட்டுட்ருக்கீங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட்லாம் மேக் பண்ணி போட்டுட்ருக்கீங்க பிரதர். இப்போ எப்படி பிரதர் இருக்குது அந்த மக்களோட வரவேற்பு அப்படின்றது?
1: நிறைய வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய. இத்தனைக்கு வந்து நான் வந்து யாருமே வந்து கிடையாது, நான் மட்டும் தனியாக தான் சொல்லிட்டு வந்து பண்ணுறேன்.
0: ஓகே ப்ரோ, கேட்கவே வந்து அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் தனியாக தான் எந்த ஒரு கண்டென்ட்டாக இருந்தாலும் இல்லைனா எடிட்டிங் எல்லாமே நீங்கள் தனியாக தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்களா?
1: ஆமாம், இதுவரை சப்போர்ட்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, நான் மட்டும் தனியாக தான் சொல்லிட்டு வந்து பண்ணுறேன். நிறைய மலைகளுக்குலாம் சொல்லிட்டு வந்து போவேன், நான் மட்டும் தனியாக தான் போவேன், தனியாக தான் கண்டென்ட் வந்துருப்பேன், என்ன மாதிரி பேசணும் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே எடிட் பண்ணுவேன், நானே கேமரா வச்சுட்டு நானே போய் முன்னுக்கு பேசிக்கிடுவேன். இப்போ வர அப்படி தான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கு.
0: சூப்பர் சூப்பர் ப்ரோ, கண்டிப்பாக உங்களோட இந்த கட்ஸுக்கே ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் ப்ரோ. எப்படி ப்ரோ இப்போ நீங்கள் பப்ளிக்கில் வீடியோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு ஓனாக மேனேஜ் பண்ணிப்பீங்களா அந்த ட்ரைபாட்லாம் வச்சு கேமராலாம் வச்சு?
1: நானே வச்சு தான் பேசிட்டு தான் வந்துருக்கிறேன். இப்போ நம்ம சேனலுக்கு மொத்தமாக ஒட்டுமொத்தமாக சோசியல் மீடியாவில் 160,000 ஃபாலோவர்ஸ் வந்துருக்குறாங்க. இப்போ வர அப்படி தான் சொல்லிட்டு பண்ணிட்டு வந்துருக்கிறேன், தனியாக தான் சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கு. எல்லா இடங்களுக்கும் தனியாக தான் போவேன், தனியாக தான் ட்ராவல் பண்ணுவேன், பைக்கில் இங்கேருந்து 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு தனியாக தான் போவேன். எல்லாமே தனியா தான் ப்ரோ வந்து பண்ணிட்டு இருக்கு.
0: சூப்பர் சூப்பர் ப்ரோ, நீங்க பண்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். கங்கிராட்ஸ் ப்ரோ,
1: என்னைய தேடி கண்டுபிடிச்சு நீங்க வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி ப்ரோ. நீங்க போட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, அதுவும் குறிப்பா அந்த கிராமத்தை பத்தி எல்லாம் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணீங்களா, எல்லாம் பார்க்க அவ்வளவு சூப்பரா இருந்தது ப்ரோ.
1: ஆமா, அதை பத்தின தேடல தான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணது. இனிமே நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க, நான் நிறைய பயணங்கள் பண்ண வேண்டியிருக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ, நீங்க இன்னும் நிறைய ஜேர்னி எல்லாம் வந்து டிராவல் பண்ணுங்க, அதெல்லாம் வெயிட் பண்ணி பாக்குறோம். என்ன மாதிரியான கண்டென்ட் எல்லாம் வந்து கொடுக்க போறீங்க அப்படின்றது பயங்கர ஆர்வமா இருக்கு ப்ரோ. ஏன் அப்படின்னா உங்களோட அந்த பழைய வீடியோஸ் அந்த கிராமத்தை பத்தின வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டா வந்துருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன்னா அது வந்துட்டு அவ்வளவு பிரமிப்பா இருந்தது, என்னடா இப்படிலாம் விஷயங்கள் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்து போட்டிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது ப்ரோ. ஸோ இதே மாதிரியான கண்டென்ட்லாம் நம்ம ராம்கி ப்ரோ ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு, நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா அவரோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நம்ம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை நம்ம ராம்கி ப்ரோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: இவ்வளோ நேரம் நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசணும், நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். அதை தாண்டி நம்ம ராம்கி பிரதருமே அவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ராம்கி ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகிட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கீங்க, தனியாக தான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி பிரதர் உங்களோட அந்த ஃபினான்ஸ்லாம் மேனேஜ் பண்ணுறீங்க? அதுக்கான அமௌண்ட் எப்படி வருது? நீங்கள் ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணுறீங்களா?
1: இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இந்த சின்ன சின்ன செலவுகளுக்காக தான் இந்த ப்ரொமோஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் வந்து இது பண்ணிட்டு இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய நான் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் நீங்க பயணங்கள் வந்து பண்ண வேண்டிய இருக்குது.
0: கண்டிப்பா கண்டிப்பா நீங்க நிறைய விஷயங்கள்லாம் டிராவல் பண்ணுங்க ப்ரோ, நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, நீங்க நிறைய விஷயங்கள் அப்லோட் பண்ணுங்க. அதெல்லாம் பார்க்க நாங்கள் பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேஜில் நீங்க நிறைய டிஃப்ரெண்டான கண்டென்ட்லாம் போட்டிருந்தீங்க. அதுவும் அந்த திருப்பரங்குன்றம் கோயில் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சிவன் கோயில் அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நானும் வந்து நினைக்கிறேன். நானும் அந்த ஏரியாக்கெல்லாம் வந்திருந்தேன், ஆனால் உங்க வீடியோஸை பார்த்து தான் அந்த இடத்துல அப்படி ஒரு கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ப்ரோ. அது மட்டும் இல்லாம ஒரு சர்ச் பத்தி வந்து போட்டிருந்தீங்க, அதுவுமே பார்க்க அவ்வளவு சூப்பரா இருந்தது.
1: நிறைய விஷயங்கள் இனி இருக்கு. நீ யூடியூப் சேனல்ல போய் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்ல பேசுற நிறைய விஷயங்கள் இன்ஸ்டால். நீங்க எதுல பாத்தீங்க? இன்ஸ்டால பாத்தீங்க?
0: ஆமா ப்ரோ, நான் இன்ஸ்டால தான் பார்த்தேன்.
1: இன்ஸ்டால தான் பாத்தீங்க? யூடியூப் சேனல் தான் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், தனியா தான் சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணேன்.
2: ஓகே ஓகே ப்ரோ.
1: நிறைய விஷயங்கள் இருக்கு யூடியூப் சேனல்ல, அதனோட பயணமா தாங்க அப்படி வந்து போயிட்டு வந்திருக்குது. மக்கள் வந்து பரவாயில்ல சப்போர்ட் வந்து பண்றாங்க, நல்லாவே சப்போர்ட் பண்றாங்க. ஆனா நான் தனியா தான் பண்றேன் அப்படின்றது யாருக்குமே தெரியவே தெரியாது. நானே கேமரா வச்சுட்டு நானே இது பண்ணிட்டு, அது உங்களுக்கு எவ்வளவு டஃப்னு உங்களுக்கே தெரியும். தியேட்டர்
0: புதுசா வர நிறைய சோசியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பைரிங்கா வந்து இருப்பீங்க ப்ரோ. கண்டிப்பா எந்த வித மாற்றமும் வந்து கிடையாது. நம்ம ராம்கி ப்ரோ பண்ற மாதிரி நீங்களும் வந்துட்டு உங்களோட டைம் எல்லாம் மேனேஜ் பண்ணி உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ அந்த கண்டென்ட் நீங்க ரெகுலரா மேக் பண்ணி போடுங்க. உங்களுக்கான ரீச் அப்படின்றது உங்களுக்கான அங்கீகாரம் இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
1: கதை நேரம்.
2: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
3: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக கல்கியின் கதை முடிந்தது என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். குமாரலிங்கம் எப்படியோ ரயில்ல இருந்து தப்பிச்சிட்டாரு. தப்பிச்சவர் சோலைமலைக்கு போகணும், அதுதான் அவருடைய ஊர். சோலைமலை மணியக்காரரை போய் பார்க்கணும். ஆனால் சோலைமலைக்கு இங்கிருந்து 250 கிலோமீட்டர். அவர் ரயிலிருந்து தப்பிச்சதுங்கிறது போலீஸ்காரவங்க ரயிலில் கூட்டிகிட்டு வரும்போது அவங்க கண்காணிப்பிலிருந்து தப்பிச்சது தான். இது நடந்தது 1947 ஆகஸ்ட் மாதம் முத வாரம். அவரை போலீஸ்காரங்க காவலோட ரயிலில் கூட்டிட்டு வரும்போது தான் தப்பிக்கிறார். சோழமலைக்கு போகணும், 250 கிலோமீட்டர். கையில் எதுவும் காசு கிடையாது, போட்டிருந்த சட்டை டிராயரு அதெல்லாம் அழுக்காக இருக்குது. யாரும் 250 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் யாரும் தெரிய போகுது. சரி, வேறு வழி இல்லை, போகணும்னு ஆயிட்டா நடந்து தான் போயாகணும். 250 கிலோமீட்டர் நடக்கிறதுனா ஒரு வாரம் தாண்டிருமே. சரி, ஒரு வாரம் ஆனாலும் போய்த்தானே ஆகணும். நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இரவு பகலா எங்கேயாவது படுத்து தூங்கிறது, திருப்பி நடக்கிறது, தூங்கிறது, நடக்கிறது, ஏதாவது கிடைச்சா சாப்பிட்றது, இல்லைன்னாலும் நடக்கிறது. இப்படியாக மிக மிக களைத்து போய் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்காரு. வழியில் நிறைய விஷயங்கள் பார்க்குறாரு. அது பிரிட்டிஷ் ஆட்சிக்காரனுடைய காலம் தானே, ஆனால் கெடுபிடி குறைவாக இருக்குது. வழியில் ரொம்ப அந்த பிரிட்டிஷ் போலீஸ்காரங்கெல்லாம் ரொம்ப மிரட்டுற துணியில் இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. ஏன்னா இவர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர். ஒரு போராட்டத்தின் போது தான் இவர் கைது செய்யப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையிலிருந்து இவரை வேறு ஒரு சிறைக்கு மாத்துறதுக்காகவோ அது எதுக்காகவோ அவர்கிட்ட அது சொல்லப்படலை. அவரை கூட்டிகிட்டு வந்தாங்க ரயிலில் ஏறுனாங்க, ஏறிக்கிட்டாரு, கூட பயணிக்கும்போது தான் தப்பிச்சிட்டார்.

தமக்கு என்றுமே பரிசு இருக்கு. அதையும் நீ கொஞ்சம் உணர்ந்து கொள்ள. உன்னை தடுக்க, உன்னை தடுக்க, உன்னை தடுக்க ஆயிரம் எல்லை உன்னை எதுக்காய் எவனும்

என் பேர் ராஜமாணிக்கம், ஊர் வழுது சுரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளம்.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: கதை நேரம்.
4: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: வழியில பெரிய ஊர்வலத்தை பாக்குறாரு. காங்கிரஸ் தொண்டர்கள் அந்த காங்கிரஸ் தொப்பி எல்லாம் அணிஞ்சுக்கிட்டு, கையில தேசிய கொடியை பிடிச்சுக்கிட்டு, வந்தே மாதரம், பாரத் மாதாவுக்கு ஜே, காந்திஜி வாழ்க அப்படின்ட்டு கோஷம் போட்டுக்கிட்டு போறாங்க. ஆனா அது போராட்டம் மாதிரி தெரியல, ஏதோ இதையும் சாதிச்சிட்டதை கொண்டாடுற மாதிரி தான் அது இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா அது என்ன ஏதுன்னு கேட்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா கேட்டு இது இன்னார்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுல யாராவது போலீஸ் இருந்து மறுபடியும் தப்பிச்சு வந்துட்டாரு இல்லையா, தேடிக்கிட்டு இருப்பாங்க தானே, அது ஒரு சிக்கல் ஆயிடும்னு சொல்லி யார்த்தையும் பேசல, சும்மா பார்த்தது தான். அதுல இருந்து அவர் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஏதோ கோரிக்கை அது நிறைவேறின மாதிரி, அதுக்கு ஒரு கொண்டாட்டம் பண்ற மாதிரி தான் அவங்களுடைய அந்த கோஷங்கள் இருக்கு. முகத்துல ஒரு கோபம் இல்லை, ஒரு மலர்ச்சி இருக்கு. என்ன இது புதுமையா இருக்கு? வழக்கமா போராட்டம்னா ரொம்ப கோஷங்கள்லாம் அப்படி ஆங்கில அரசுக்கு எதிராக இருக்குமே, இன்னும் பாரத மாதா வாழ்க அந்த அளவுலயே முடிக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நடந்துகிட்டே வர்றாரு. இப்படி நிறைய காட்சிகள் வழியில பாக்குறாரு. ஆனா பாக்குற இடத்துல எல்லாம் ஒரு கோலாகலம் தெரியுது, என்னன்னு அவரால் தெரிஞ்சிக்க முடியல. அப்படியே வந்து ஒரு வழியா சோலைமலை மணிக்காரர் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாரு. அது ஒரு மாலை நேரம், கிட்டத்தட்ட இரவுனே சொல்லலாம். சரி, போய் அவரை பாக்குறாரு. ஐயா அப்படின்னு, யாருப்பா இந்நேரத்துல அப்படின்னு சொல்றாரு மணிக்காரரு. என்ன தெரியலீங்களா, நான் தாங்க குமாரசாமி. ஏ குமாரசாமியா, ஏப்பா இப்படி இந்த கோலத்துல வந்திருக்கிற, அப்புறம் என்ன ரொம்ப கழிச்சு போய் வந்திருக்க, சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சாப்பிட வச்சாரு. அப்புறம் கேட்டாரு, எப்படி வந்த, என்ன சமாச்சாரம்? நான் போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டேங்க அப்படின்னு சொன்னாரு குமாரசாமி. தப்பிச்சு வந்தியா, எதுக்கு தப்பிச்சேன்? ரயில கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க, எங்க போறாங்க என்னன்னு என்கிட்ட சொல்லல. சரி, இன்னொரு ஜெயிலுக்கு தான் கொண்டு போறாங்க போல அப்படின்ட்டு, நான் ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க கவனம் இல்லாமல் இருந்தாங்க, நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு சொன்னார் குமாரசாமி. தப்பிச்சு எவ்வளோ நாள் இருக்கும்பா அப்படின்னு கேட்டார். ஒரு வாரம் அப்படின்னு சொன்னார். ஒரு வாரமா? அடடா, நீ தப்பிச்சிருக்கவே தேவையில்லையே, தானாகவே விட்டுருப்பாங்களேப்பா அப்படின்னு சொல்கிறாரு. எப்படிங்க விட்டுருப்பாங்க? எப்போ நாட்டுக்கு விடுதலை கிடைச்சிருச்சுப்பா, உனக்கு தெரியாதா? அடடே, எனக்கு தெரியலீங்களே, என்னைக்கு கிடைச்சது? ஆகஸ்ட் 15 நைட்டு தானே கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னார். ஓ, அதுதான் வழிநடுக ஊர்வலங்கள் கோஷங்கள் அப்படி இப்படி இருந்ததா, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களா? ஆமாமா, நாடே கொண்டாடிக்கிட்டு இருக்கு, நீ என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிற, உன்ன மாதிரி அரசியல் கைதிகளையெல்லாம் விடுதலை பண்ண சொல்லி உத்தரவு போட்டாச்சு, நீ அவங்களோ

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமை பாதுகாப்பே உலகின் அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: அப்படிங்களா, எனக்கு தெரியலீங்களே. ஒருவேளை என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்காக தான் அப்படி பண்ணிருப்பாங்களோ. சொல்லாம கூட்டு வந்து வீட்டுல உன்னை விடுதலை பண்ணிட்டோம், நீ இனிமேல சிறைக்கு போக தேவையில்லைன்னு சொல்றதுக்காக தான் கூட்டு வந்திருப்பாங்களோ. ஒன்னும் சொல்லலைங்க என்கிட்ட, அதனாலதான் நான் தப்பிச்சேன் அப்படின்னு குமாரசாமி சொல்றாரு. சரி, எது எப்படியோ, நீ இனி வந்து ஆங்கில போலீஸ்காரங்களுக்கு இங்க வேலை கிடையாது. நீ அவங்க கண்ணு முன்னாடி போய் நின்னாலும் உன்னை அவங்க கைது பண்ண முடியாது, கவலையை விடு அப்படின்னு சொன்னாரு. எப்படியோங்க நாடு விடுதலை ஆயிடுச்சுல, அது போதுங்க அப்படின்னு குமாரசாமி நிம்மதி பெருமூச்சு விட்டாரு. ஐயா, வந்த உடனே கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு குமாரசாமி ஆரம்பிச்சாரு. என்னப்பா பொன்னம்மாள் என்ன கண்ணில் காட்டாம இருக்கீங்களே. ஆ, நானும் நினைச்சப்பா. பார்க்கலாம் பார்க்கலாம். அவ தோட்டத்துல ஒரு கொட்டாயில அவ பாட்டுக்கு உக்காந்துட்டு இருக்கா. யார் போனாலும் பேசுறது இல்லை, பிடிக்கிறது இல்லை. உன்னை எப்போ கைது பண்ணிட்டு போனாங்களோ அப்புறந்தே அவ ஒரு தனிமரம் ஆயிட்டா. என்கிட்டயும் பேசுறது இல்லை, நான் போய் முன்னாடி நின்னாலும் திரும்பி பார்க்கறது இல்லை. மரத்து போனவ மாதிரி ஆயிட்டாப்பா.

அப்படின்னு சொன்னார். நான் அவளை பார்க்கணுங்களே அப்படின்னு குமாரசாமி சொன்னார். இப்போ வேணாம்ப்பா, காலையில் பார்த்துக்கலாம். எங்க அது தனியாக இருக்கும், அப்படி விட்டு வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. யாரும் கூட இருக்க முடியாதுப்பா, ஒத்துக்கவே மாட்டான். திட்டுவா, இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லை, எதிர்த்து பேசுகிறா, போ அந்தாண்டங்கிறா, அந்த மாதிரி பண்ணுறா, நான் என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னு மணிக்காரர் சொன்னார். பொன்னம்மாள் இந்த விடுதலை போராட்ட வீரர் குமாரலிங்கத்தோட காதலி. இருவரும் திருமணம் பண்ணிக்கலாம்னு இருந்த சூழ்நிலையில தான் இவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதுனால கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் சிறையில் அவர் இருக்க வேண்டியதாயிடுச்சு. இந்த முறை பொன்னம்மாவை பார்த்துடணும்னு தப்பிக்க முயற்சி பண்ணி, தப்பிக்க முயற்சி பண்ண குற்றத்திற்காகவே இன்னும் கடுங்காவல் தண்டனை, அதாவது சாதாரண சிறையிலிருந்து கடுமையான சிறைக்கு அவரை மாத்தினாங்க. அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த முறை தப்பிச்சு வந்தாரு.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
4: கதை நேரம்.
5: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
6: இப்பவே பார்த்துட்டா தேவலன்னு தோணுது, நான் சொல்றத கேளுப்பா, நிலைமை வேற மாதிரி அப்படின்னாரு. அவருக்கு ஒன்னும் புரியல. சரி அப்படின்னு தூங்காமையே அப்படியே படுத்துட்டு இருந்துட்டு நேரமா எழுப்புனாரு. எங்க போலாங்களா அப்படின்னு. விடியட்டும்பா அப்படின்னு மணிகாரர் சொன்னாரு. சரி, விடிஞ்சதும் கிளம்பி போய் பொன்னம்மாவை பாக்குறாங்க. போயிட்டு, பொன்னம்மா, குமாரசாமி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எந்த குமாரசாமி அப்படின்னு கேட்குறா பொன்னம்மாள். தெரியலையா, மறந்துட்டியா, நான் தான் உன் குமாரசாமி அப்படின்னு சொல்றாரு. குமாரசாமின்னா எனக்கு யாருன்னு தெரியலையே அப்படின்னு பொன்னம்மா சொன்ன உடனே இவருக்கு ஒன்றும் புரியல. என்னை மறந்துட்டியா இந்த 10 வருஷத்தில் அப்படின்னு கேட்குறாரு. நான் யாரையும் நினைக்கவே இல்லையே, நான் எதுக்கு மறக்கிறேன் அப்படின்னு அசட்டையாக பதில் சொல்லும்போது என்ன சொல்றதுன்னு தெரியல மணிக்காரர். சரி போலாமா அப்படின்னு குமாரசாமிகிட்ட கேட்குறாரு. இருங்க, என்ன அவசரம், நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்கிறாரு. நீ எவ்வளோ நேரம் பேசினாலும் இதான்பா பதில் அப்படின்னு மணிக்காரர் சொல்கிறாரு. என்னை யாருன்னு தெரியலன்னு சொல்லுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னையே தெரியலங்கிறப்பா, பெத்த அப்பனியே. அப்புறம் அப்படின்ட்டு மணிக்காரர் இவருக்கு சமாதானம் சொல்கிறாரு. சரி, மனநிலையில் ஏதாவது கோளாறு ஆயிடுச்சான்னு ஒரு சந்தேகம், அதை தெளிவிச்சுக்கிறதுக்காக குமாரசாமி நீ யாரு அப்படின்னு கேட்குறாரு. நான் யாரா அப்படின்ட்டு பொன்னம்மாள் சிரிச்சுக்கிட்டே, நான் யாரா, என்னை பார்த்தால் தெரியவில்லையா, நான் தான் சோலைமலை இளவரசி மாணிக்கவல்லி அப்படின்னு சொல்றா. சரி, இவருக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. சரி, கொஞ்சம் சித்த பெருமைங்கிறது இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. சரி, அந்த வழியிலேயே போய் தான் அது சரி பண்ணணும்னு சொல்லி, மாணிக்கவல்லி, நான் தான் மாரணேந்தல் இளவரசன், என்னை தெரியவில்லையா அப்படின்னு குமாரசாமி கேட்குறாரு. மாரணேந்தல் இளவரசனா? மாரணேந்தல் இளவரசன் இப்படியே அழுக்குச்சட்டை போட்டுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு கேட்க, தெளிவாகத்தானே இருக்கிறா, ஏன் அடையாளம் தெரியாத மாதிரி பேசுறது, என்ன காரணம் அப்படின்னு குழம்பி போய் உட்காந்துட்டாரு. பல முயற்சிகளை பண்ணி பார்த்தாரு தன்னை அடையாளம் தெரியுதா அப்படின்னு சொல்ல. ஆனால் பொன்னம்மாள் கனவுலகத்திலேயே இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. பொண்ணும் இன்றைய நடைமுறை உலகத்தில் யாரையும் அடையாளம் தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டது குமாரசாமிக்கு ரொம்ப சிக்கலை ஏற்படுத்துச்சு. இதை வந்து தெரிந்து கொள்ளவே முடியாது, நம்மளை புரிய வைக்கவே முடியாதுங்கிறத அவர் உணர்ந்துக்கிட்டாரு. அதாவது முழுவதும் இயல்பு உலகிலிருந்து விடுபட்டு அவர் புதிய உலகத்துக்கு போயாச்சு பொன்னம்மாள். இனி வந்து இங்கே யாரோடையும் பழைய நினைவுகளை வந்து பகிர்ந்து கொள்ள போகிறதில்ல அப்படின்னு அவருக்கு உறுதியாக

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்
3: கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: சரின்னு மணிகாரர்கிட்ட சொல்லிட்டு, சரிங்க நான் வரேன், பாத்துக்குங்க பொறுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. பழனியில பெரிய கூட்டம், கோயில்ல சாமியார் ஒருத்தர் வந்திருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு பெரிய தாடியோட அப்படி உட்காந்து இருக்காரு. எல்லாரும் அவரை போய் தரிசனம் பண்றாங்க, போறாரு வர்றாரு. அவர் யாரு கூடயும் பேசவே இல்லை, அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. எதனா திரும்பி பாக்குறாரு, ஒரு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி கண்களை அசைக்கிறாரு, அவ்வளவுதான். பெரும்பாலும் கண் மூடி மௌனமாவே இருக்காரு. அவரு ஒரே இடத்துல இருக்கிறதுல இன்னொரு கோயிலுக்கு போறாரு, திருப்பி அங்க கூட்டம் கூடுது, திருப்பி அங்கிருந்து இன்னொரு கோயில். இப்படி எல்லாருக்கும் அந்த சாமியார் தெரியுது. ஒரு ஊர்ல அவரை பால சன்னியாசி அப்படின்னு பேர் வச்சு கூப்பிடுறாங்க. அந்த சின்ன சின்ன ஒரு குடில் மாதிரி போட்டு பால சன்னியாசி ஆசிரமம் அப்படின்ட்டு பேர் வச்சு அவருக்கு ஒரு குடில் மாதிரி அமைச்சு கொண்டாடுறாங்க. இன்னொரு கோயிலில் பரமபதசிகாமணி அப்படிங்கிற பேரோட அவருக்கு ஒரு குடில் இருக்கு, சின்ன ஆசிரமம், பக்தர்கள் சீடர்கள் அப்படின்னு நிறைய இருக்காங்க. இப்படி அவருடைய புகழ் பரவுது. பரமபத சிகாமணி அப்படின்னும் பால சன்னியாசி அப்படின்னும் பெயர்களால் அழைக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறாரு. போகிறவங்களுக்கெல்லாம் அருள் வழங்குறாரு, கண் திறந்து பார்க்குறாரு, சில நேரம் கிடைச்சதை சாப்பிட்றாரு. எந்த இலக்கும் இல்லாமல் எல்லாவற்றையும் துறந்து சொந்த ஊர் எதுன்னு மறந்து போய் அப்படியே போவதும் வருவதுமா இருக்காரு. ஊரெல்லாம் அவரை பற்றி பேசுது, பால சன்னியாசி அப்படின்னு அடையாளப்படுத்துது, பரமபத சிகாமணி அப்படின்னு ஒரு பக்கம் அவரை அடையாளப்படுத்துகிறாங்க. ஆனால் யாருமே இவர் தான் சோழமலை சாமியார் அப்படின்னு தெரிஞ்சிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். ஆமாம், அவர்தான் தேசத்தொண்டர் குமாரலிங்கம் என்பதை யாரும் தெரிஞ்சிக்கவே இல்லை. அவருடைய உருவமும் வாழ்க்கை முறையும் தோற்றம் எல்லாம் மாறிப்போச்சு. அவருடைய பூர்வீகமாக அவர் ஒரு தேசத்தொண்டர், அவர் தான் குமாரலிங்கம் என்பது யாருக்குமே தெரியல. இப்படி ஒரு வாழ்க்கைக்கு அவர் பழக்கப்பட்டுட்டார். இப்படியாக இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது. கதை முடிந்தது என்ற இந்த சிறுகதையின் மூலம் கல்கி அவர்கள் நமக்கு சொல்ல வரும் செய்தி என்னவாக இருக்கும் என்று பார்த்தால், காதல் என்பது இங்கே ஒரு மைய கருத்தாக இருந்தாலும் கூட, தேசபக்தி கொண்டவர்கள் எதையெல்லாம் தொலைத்திருக்கிறார்கள் நமக்காக, தேசத்திற்காக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தன் வாழ்க்கையிலே எதையெல்லாம் தொலைத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த கதையின் மூலம் நமக்கு சொல்ல வருகிறார். காதலை தொலைத்திருக்கிறார்கள், குடும்ப வாழ்க்கையை தொலைத்திருக்கிறார்கள், வாழ வேண்டிய தன் வாலிபத்தில் சிறையிலே இருந்திருக்கிறார்கள். இந்த செய்திகளைத்தான் மறைமுகமாக நமக்கு அவர் சொல்ல விரும்புகிறார் என்று நான் கருதுகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: நம்ம கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதையோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேர்மையான மரக்கடை வியாபாரி. இதுதான் இந்த கதையோட பேர். ஒரு பெரிய கிராமத்துல மரக்கடை வியாபாரி ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட கோடாலி ஒண்ணு இருந்துச்சு. அந்த கோடாலி அவருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட். எப்பயுமே எந்த ஒரு வேலையை ஆரம்பிக்கணும்னாலும் அந்த கோடாலி மூலியமா தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஸோ முத முதல்ல அவர் வாங்கின கோடாலியில அதுதான் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவர் வேலை விஷயமா பக்கத்து ஊருக்கு போயிட்டு இருந்தாரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது கோடாலி தெரியாம தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. அதாவது நதியை தாண்டி போகும்போது தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. அப்போ இவருக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா அதுவோ அவரோட ஃபேவரட்டான கோடாலி, அது தண்ணியில் விழுந்துருச்சு, அதை எடுக்கவும் முடியாது. என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப நேரம் அந்த இடத்துல உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாரு. அப்போ தண்ணிக்குள்ள இருந்து காட் வெளியில வந்து என்ன சொன்னாருன்னா, தன்னோட ரெண்டு கையிலையும், ஒரு கையில தங்க கோடாலியும் இன்னொரு கையில வெள்ளி கோடாலியும் வச்சிருந்தாரு. இது ரெண்டுல உனக்கு எது வேணும்னு கேளு, நான் இதை தரேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த வியாபாரி அதை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, இது ரெண்டுமே என்னோடது கிடையாது, என்னது மரக்கோடாரி, அதுதான் எனக்கு வேணும், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அப்போ காட் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகி அவருக்கு நிறைய வரங்களையும் கொடுத்தாரு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, எப்பயுமே நம்ம நேர்மையா இருக்கணும், அதுக்கான பலனை பெருசா எதிர்பார்க்க கூடாது. இதுதான் இந்த கதையோட அர்த்தம். என்னதான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி அதிகமான காசோ பணமோ இருந்துச்சு அப்படின்னாலும், நமக்கு தேவையானது என்னவோ அதை மட்டும்தான் நம்ம வந்து பார்க்கணும். இதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம், உங்க நேம்?
1: சஞ்சனா இசபெல்லா.
0: சஞ்சனா இசபெல்லா, நீங்க டிவி எல்லாம் பாப்பீங்களா? கார்ட்டூன்ஸ், மூவிஸ் இதெல்லாம் பாப்பீங்களா?
1: பார்ப்பேன்.
0: சரி, டிவில என்னென்னலாம் பாப்பீங்க? நான் தான் அத்தனை லிஸ்ட் போட்டேனே, கார்ட்டூனு மூவிஸ் இதெல்லாம். இதெல்லாம் எப்பப்ப பாப்பீங்க?
1: நான் வந்து கார்ட்டூன் எப்பயாச்சும் பார்ப்பேன்.
0: கார்ட்டூன் எப்பயாச்சும் பார்ப்பீங்க? சரி, அப்போ படம்லாம்
1: அப்பா பார்த்தாருனா நானும் கூட போய் பார்ப்பேன்.
0: ஓஹோ, அப்போ டேடி படம் பார்த்துட்டு இருந்தாருன்னா நீங்களும் கூட போய் பார்ப்பீங்க. சரி, அப்போ எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா?
1: எக்ஸாம் வீக்கில் போய் படிமா, அப்புறமேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ஓஹோ, சரி, நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
1: ஓகேப்பான்னு சொல்லிட்டு நானும் படிக்க போயிடுவேன்.
0: ஓகேன்னு சொல்லிடுவீங்க. சரி ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸ்டேட்டி உண்டாயிருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.

0: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663333.

0: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம். பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டும் அல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி, சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீ எர்னி நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட சஞ்சனா இசபிளா தான் ரொம்ப சூப்பரா அவ்வளோ அழகா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்ததா நம்ம சஞ்சனா கூட பேசிடலாம். நானுமே ரொம்ப பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சஞ்சனா கூட பேசுறதுக்கு. இப்போ இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அவங்க கூட பேசிட்டு அடுத்ததா நம்ம சஞ்சனா கூட பேசிடலாம். இன்னைக்கு நம்ம கூட எந்த பீடியாட்ரிஷியன் பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் மதுமிதா மேம் இன்னைக்கு நம்ம கூட பேச போறாங்க. வணக்கம் மேம். மேம், இந்த குழந்தைங்களோட ரூட்டீன் அப்படிங்கிறது எப்படி இருந்தா பெஸ்டா இருக்கும் மேம்? ஸோ நிறைய வேலைகளை செய்வாங்க, அதிகபட்சமான நேரம் விளையாடுவாங்க இல்லை படிப்பாங்க, ஸோ இந்த மாதிரி கலந்து நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிஸி ஷெடியூல்ல குழந்தைங்களோட ரொட்டீன் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் மேம்?
3: குழந்தைங்களோட ரொட்டீன் எப்படி இருந்தா பெட்டரா இருக்கும்னு பார்த்துடலாம். குழந்தைங்களுக்கு ஒரு ரொட்டீன் செட் பண்றது இட்ஸ் வெரி குட். ஏன்னா குழந்தைங்களுக்கு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ யாரோட ஹெல்ப் இல்லாமையும் அவங்க டெய்லி ரொட்டீனை கேரி ஓவர் பண்ணிடுவாங்க. இன்னொன்று, அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் டிசிப்ளினை கொண்டு வரும். பட் இதுவே ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ண வைக்காதீங்க. நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி அவங்க பண்ணக்கூடாது, அவங்களா விரும்பி பண்ணணும். ஸோ அதுக்கான டைமை நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு மைல்ட் ப்ரீதிங் எக்ஸசைஸ் மாதிரியோ இல்லை சூரிய நமஸ்கார் மாதிரியோ பண்ணலாம். நெக்ஸ்ட், ப்ரஷிங். ப்ரஷிங் ட்வைஸ் அ டே, மார்னிங் ஒரு டைம், நைட் ஒரு டைம் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், ரெகுலர் மீல் டைமிங்ஸ், அதாவது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், மூணுமே டைம்லி மீல்ஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மெயினாக ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு ஒரு ரஷ்லையோ இல்லை ஸ்ட்ரெஸ்லையோ அவங்க கிளம்பி போகக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஈவெண்ட்டே அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக மாறிடும். ஸோ ரிலாக்ஸ்டாக அவங்க கிளம்புறதுக்கு எப்போ எந்திரிக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரொட்டீனை செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், குழந்தைங்க வந்தோடனே அட்லீஸ்ட் 1-2 hours ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது, எல்லா குழந்தைங்களுக்கும் ஏதோ ஒரு ஸ்கில் இருக்கும். ஸோ அது என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த ஸ்கில் இன்வால்வ் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி டெய்லியும் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. மோர் இம்பார்ட்டண்ட், நைட்டில் பெட் டைம் ரொட்டீன் தான். ஸோ பெட் டைம் ரொட்டீன் கண்டிப்பாக செட் பண்ணுங்கள். ப்ராப்பர் ஸ்லீப் வந்து சைல்டோட க்ரோத்துக்கும் டெவலப்மெண்ட்க்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் குழந்தைங்களோட அந்த க்ரோத் அப்படிங்கிறது ரொம்பவே சீராக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நான் இந்த சம்மரை சமாளிக்கிறதுக்கு ஒரு குட்டி டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லியுமே நைட் டைம் குழந்தைங்க தூங்குறதுக்கு முன்னாடி அவங்களோட உச்சந்தலையில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயை வச்சு விடுங்க. அது ரொம்ப ரொம்ப அவங்க உடம்புல இருக்க ஹீட்டை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ காலையிலேருந்து இந்த வெயிலில் போகிற மாதிரி நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. போயிட்டு வந்துட்டு ஈவினிங் டைமோ இல்லை நைட் தூங்குறதுக்கு முன்னாடியோ அவங்களோட அந்த உச்சந்தலையில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயை வச்சு விடுங்க. அது வந்து உடம்பை குளிர்ச்சி ஆக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சூப்பரான பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீ எரணி என் கூட பாட்டை தொடர்ந்து சஞ்சனா இசபல்லா கூட இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: எழு எழுந்து நில், உள்ளத்தில் நெருப்பை ஊது, பயம் என்பதை தீயில் சுடு.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஹே பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏ பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: வளங்களின் பாதுகாப்பு மனித முன்னேற்றத்தின் அவசியமான அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம சஞ்சனா கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி கூட இன்னைக்கு சஞ்சனா கூட பேசிடலாமா? சஞ்சனா, இப்போ வீட்டுல எல்லாம் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல எக்ஸாம் டைம் அப்போ கூட. அப்போ வந்து நீங்க எப்பயா சொல்லியிருக்கீங்களா, அப்பா நீங்களும் பார்க்காதீங்க, நான் படிக்கிறேன் அப்படின்னு இனிமே வந்து சொல்லுங்க, ஓகேவா?
4: சொல்றேங்கா.
3: கண்டிப்பா.
4: ஓகேக்கா.
3: ஓகே, சூப்பர். சரி, இப்போ இந்த எக்ஸாம் டைம் அப்போலாம் உங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்களா வீட்டில்? உங்களுக்கு படிக்கிறதாகட்டும் இல்லை சொல்லி கொடுக்கறதாகட்டும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்களா?
4: எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்கக்கா. ஆனால் மேக்ஸ் அப்படின்னா எனக்கு எதாவது டவுட்டாக இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக அப்பாட்ட தான் போய் கேட்பேன். ஏன்னா அப்பா வந்து ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால எனக்கு எதாவது டவுட்னா நான் அப்பாட்ட தான் போய் கேட்பேன். ஏதாவது எக்ஸாமுக்கு முன்னாடி நாள்லாம் நான் கண்டிப்பாக அப்பா கிட்ட போயிடுவேன். அப்பா தான் எனக்கு எல்லாமே சொல்லி தருவாருக்கா.
3: ஓஹோ, டேடி கிட்ட தானா அப்போ மேக்ஸ் சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே? சரி, இப்போ டேடி வந்து எப்பயாச்சும் கேட்பாரா? இப்போ ஒரு 90 மார்க்குக்கு எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா ஒரு 89, 86 இந்த மாதிரி எடுத்துட்டா மீதி 4 மார்க் எங்க, மீதி 2 மார்க் எங்க அப்படின்லாம் எப்பயா கேட்டிருக்காரா டேடி?
4: கண்டிப்பா கேட்பாருக்கா. நான் வந்து எப்பவுமே 50க்கு மார்க் வச்சாங்கன்னா 49 இல்லை 48 எடுப்பேன். அப்பா மீதி 2 மார்க் எங்க போச்சு அப்படின்னு கேட்பாருக்கா.
3: கண்டிப்பா கேட்பாரு. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க?
4: இல்ல, அது தெரியாம ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு, அதனால தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்வேன்.
3: சரி, ஓகே. சரி, மேக்ஸ் டேடியோட கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப மத்த சப்ஜெக்ட்லாம்?
4: மத்த சப்ஜெக்ட்லாம் வந்து அம்மா கிட்ட எனக்கு ஏதாவது டவுட்டா இருந்தா கேட்பேன். இல்லனா அக்கா இருக்கா, அவ 10th, அவகிட்ட எனக்கு ஏதாவது டவுட்னா அவ கேட்பேன், அவளும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவா எப்பயாவது.
3: ஓஹோ, அப்ப சஞ்சனாவோட வீடு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சஞ்சனாக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. சரி, ஓகே. சரி, நீங்க ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்ல ஃபுல் மார்க் எடுத்திருக்கீங்களா?
4: இங்கிலீஷ்ல எடுத்திருக்கேன்.
3: இங்கிலீஷ்ல எப்போ
4: ஃபுல் மார்க் எடுப்பேன் நான்? இங்கிலீஷ்ல 5th நான் வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் வைக்கும் போது எப்பயுமே சென்டம் தான் எடுப்பேன். மிஸ் வந்து வெரி குட் அப்படின்லாம் சொல்லி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்லலாம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து ரொம்ப ப்ரௌடாக இருக்கும்க்கா.
3: சூப்பர். சரி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் இருக்கா ஸ்கூலில் நடந்தது, இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அந்த ஏதாச்சும் ஒன்று ஷேர் பண்ணிக்கோங்க.
4: ஸ்கூலில் வந்து பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வச்சாங்கக்கா. அப்போ வந்து எங்கள் இங்கிலீஷ் மிஸ் வந்து நீ கண்டிப்பாக என் கிளாஸ்க்கு வந்து உனக்கு நான் வந்து பென்சில் கொடுக்குறேன், நீ வந்து வாங்கிட்டு போ அப்படின்னாங்க. அப்புறம் வந்து அம்மா வந்ததுக்கப்புறம் மிஸ் கிளாஸ்க்கு போய் வாங்கினோடனே அம்மாவும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அப்புறம் எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுக்கா.
3: பின்ன அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல. சரி, அந்த பெண் இன்னும் பத்திரமா வச்சிருக்கீங்களா?
4: வச்சிருக்கேங்கா.
3: ஓகே, ஓகே. சரி, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சஞ்சனா இசபுல்லா கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு. பாட்டை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீ அருணி உங்க கூட பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட சஞ்சனா இசபலா தான் ரொம்ப சூப்பரா ஜாலியா நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அடுத்ததான் நம்ம இன்னும் கொஞ்சம் சஞ்சனா கூட பேசலாம். இப்போ இந்த நேரத்துல எப்பயுமே ஒரு தாறுமாறான ரெசிபி சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு என்ன டிஷ் நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்கக்கூடிய சாமை வெண்பொங்கல் எப்படி செய்யறது அப்படிங்கறதான் சொல்ல போறேன். ஸோ வெண்பொங்கல் அப்படின்னா எப்பயுமே நம்ம இந்த அரிசியை வச்சுதான் செய்வோம். ஆனா இன்னைக்கு சாம அரிசியில எப்படி வெண்பொங்கல் செய்யறது அப்படிங்கறது தான் சொல்ல போறேன். சோ இந்த டிஷ்க்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, சாம அரிசி 1 கப், அது கூடவே 3 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு இஞ்சி, பச்சை மிளகாய் அண்ட் கருவேப்பிலை, கொத்தமல்லி, தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அண்ட் அது கூடவே ஜீரகம். இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. இந்த சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்கக்கூடிய சாம வெண்பொங்கல் எப்படி செய்யறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் இந்த பாசிப்பருப்பை போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துடணும். வறுத்ததுக்கப்புறமா அதில் தண்ணி சேர்த்து அது கூடவே சாம அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே அது கூட சேர்த்து ஒரு 10 to 12 விசில் விட்டுருணும். ஸோ சாம வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அதனால ஒரு 12 விசில் ஓகேவாக இருக்கும். இப்போ அது வெந்து முடிச்ச வாட்டி விசிலெல்லாம் ஓப்பன் பண்ணி ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம் அண்ட் அது கூடவே நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கக்கூடிய இஞ்சி, அதுக்கப்புறமேட்டு பச்சை

அதான் இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து வணக்கி தாளித்து அது கூட கொட்டிடணும். கூட கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து அது கூட கொட்டிடணும். கொட்டி ஒரு கிளறு கிளறி தேவையான அளவு உப்பு சேர்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்களேன், அவ்வளவு சூப்பராக இருக்கும். வெண்பொங்கலுக்கும் சாம வெண்பொங்கலுக்கும் வித்தியாசமே தெரியாது, கலர் தான் அந்த கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பட் அந்த டேஸ்ட்டு வந்து அப்படியே வெண்பொங்கல் மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் பண்ணுறதுக்கு வேர்ல்டு ஃபேமஸான சட்னி தான், வேறு என்ன. ஸோ வெண்பொங்கல்னு சொன்னாலே ஞாபகம் வர்றது நமக்கு சாம்பார் அண்டு சட்னி, அதுவும் பருப்பு சாம்பார் அண்டு சட்னி. இதுதான், இதில் எது வேணுமோ நம்ம வந்து பேர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் அவ்வளவு சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்டொமக் பில்லிங்கான ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷுன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு டிஷ்ஷை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. ரெண்டு பாட்டு கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் சஞ்சனா இசபல்லா கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீ அரணி என் கூட. அண்ட் நம்ம நிகழ்ச்சி பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமா ஒரு மெசேஜ பண்ணலாம். நம்ம சோனா எஃப்எம்மோட நிலைய எண் 9787707 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட கருத்துக்களை நீங்க தெரியப்படுத்தலாம். அண்ட் இந்த டிஷ்ஷை சமைச்சு பார்த்துட்டு அது செம்மையா இருந்துச்சு அப்படின்னாலும் செம்மையா இருந்துச்சு அப்படின்னு ஒரு மெசேஜை போட்டு விடுங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீயர்னி என் கூட இன்னைக்கு நம்ம கூட சஞ்சனா தான் ரொம்ப சூப்பராக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க சொன்னதை கேட்குறதுக்கே எனக்கு வந்து அந்த கூஸ் பம்ப்ஸ்லாம் வந்துருச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கேட்கும்போது. சரி ஓகே, இப்போ நம்ம சஞ்சனா கூட பேசிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த நேரத்தில் நம்ம கூட ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் ஜயா மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்க மேலும் எஜுகேஷன் வைஸாக டெவலப் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இந்த டிசிப்ளின் அப்படின்றது குழந்தைங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த டிசிப்ளினை சின்ன வயசுல இருந்தே கத்து கொடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்க மேம்?
1: ஃபர்ஸ்ட் நாங்களே ஒரு ரோல் மாடலை இல்லையா, அந்த டைமுக்கு நம்ம போறோமா இன்னொரு அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளை ஒருத்தர் பார்த்தா தான் நம்ம ரெகுலராக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. ஈவன் இப்போ நமக்கு ஒரு ஹெச்எம்மா அல்லது ஒரு டீச்சரா, ஈவன் இந்த இயர் ஆப்சன்ஸ் நம்ம எப்படி அவங்க டீச்சர் முன்னாடியோ ஹெச்எம் முன்னாடியோ இருக்குமோ அதே மாதிரி ஈவன் இந்த இயர் ஆப்சன்ஸ் வி ஷுட் பி. அதே தான் பேரண்ட்டுக்கிட்டையும். பேரண்ட் இருக்கும்போது ஒரு மாதிரி, பேரண்ட் இல்லாதப்ப ஜாலி சீக்கிங் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதனால் குழந்தைங்களை பொறுத்தவரையும் ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பழக்கங்கள் தெரிஞ்சுக்கணும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், இந்த டிசிப்ளினை கற்றுக் கொடுக்கறதுல முக்கியமான ரெண்டு விஷயங்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். செகண்ட்ரி என்ன அப்படின்னா ஒருத்தவங்க இருந்தாலும் இல்லைனாலும் ஒரே மாதிரி நம்ம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரொம்ப சூப்பராகவே சொன்னீங்க, வீட்டில் பேரண்ட்ஸ் ஆகட்டும் ஸ்கூலில் டீச்சர் ஆகட்டும் இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளோட டியூட்டிஸை நம்ம கரெக்டாக ரெகுலராக எப்பயும் போல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப நல்ல ஹேபிட் அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. தேங்க்யூ மேம். அண்ட் அதே நேரத்தில் இப்போ நம்ம சஞ்சனா கூட பேசிடலாமா? சஞ்சனா, அந்த பெண்ணு கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது எப்போ கொடுத்தாங்க?
2: ஃபிஃப்த்தில் கொடுத்தாங்கக்கா.
0: ஓ, ஃபிஃப்த் படிக்கும்போது. அது இன்னும் பத்திரமா வச்சிருக்கீங்களா?
2: இன்னும் நான் வீட்டில் பத்திரமா வச்சிருப்பேன். அதெல்லாம் ஒரு மெமரிஸாக இருக்கும்.
0: வாவ், சோ ஸ்வீட். ரொம்ப சூப்பராக அழகாக பேசுனீங்க. அண்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ.
2: தேங்க்யூ.
0: ஓகே, அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். அண்ட் அதே நேரத்தில் சஞ்சனா இசபிலா மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787701078 இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போது 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நிகழ்ச்சியை கேட்டுருங்க. அண்டு நம்ம ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் நம்ம சோனா எஃப்எம்மோட அதே நிலைய எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ சொல்லலாம். நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டிய நம்பர் 9787701078 இந்த நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. பாபா மக்களே, மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் மீட் பண்ணலாம்.

வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில அயோத்திய மலைகள் பத்தி சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த அயோத்திய மலைகளோட வரலாறு எப்படி இருக்கும், கலாச்சாரம் எப்படி இருக்கும் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சுனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. அயோத்திய மலைகளோட வரலாறும் கலாச்சாரமும் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. இந்த மலைகளோட வரலாறு ரொம்ப பழமையானதும் கூட. முதல்ல முகலாயரோட ஆட்சி, அதுக்கப்புறம் பிரிட்டிஷோட ஆட்சி, அதுக்கப்புறம் இந்தியாவில ஒரு பகுதி, இதனால பல காலகட்டங்களை கடந்த ஒரு இடம்னு கூட சொல்லலாம். புராணங்கள்ல இந்த இடம் வருதுங்க. ராமரும் சீத்தையும் வனவாசம் காலத்துல இங்க வந்ததா சொல்லப்படுது. சீதா குண்டம் அப்படின்ற இடமும் இந்த இடத்துலதான் இருக்கான். இது இந்த இடத்தோட ஆன்மீக முகத்தையுமே காட்டுது. கலாச்சாரத்தை பத்தி பேசணும் அப்படின்னா, சாவ் நடனம், இந்த நடனத்துக்கு முகமூடியும் சரிடா கிராமத்துல தயாரிக்கப்படுது. இது ஒரு உலக புகழ் பெற்ற கலையாவுமே இருக்கு. சுற்றுலா அட்ராக்ஷன் அப்படின்னா, துர்கா அணை நீர்வீழ்ச்சி, பாம்னி நீர்வீழ்ச்சி, முருகுமா அணை, வன ஓய்வு இல்லங்கள், பைன் காடுகள், மலை உச்சியிலிருந்து சூப்பரான வியூ பாயிண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம மாடர்ன் டெவலப்மெண்ட் எல்லாமே இந்த இடத்துல இருக்குங்க. 900 MW நீரேற்ற மின் திட்டம், இது ஆற்றலை சேமிச்சு வைக்கிறதுக்கு தேவைப்படுதுங்க. இந்த மலைகளோட பயோடைவர்சிட்டி, விலங்குகள், பூச்சிகள், அரிய உயிரினங்கள், இது எல்லாமே வந்துட்டு பேலன்ஸான இக்கோசிஸ்டமா இருக்கு. இந்த கதையில ஒரு பெரிய உண்மை இருக்கு. வரலாறு, இயற்கை, கலாச்சாரம், இது மூணுமே சேர்ந்தாதான் ஒரு இடம் உயிரோட இருக்குங்க. அயோத்திய மலைகள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம், பழைய கதைகளையும் இயற்கையையும் காப்பாத்துறது நம்மளோட பொறுப்பு அப்படின்றது தாங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இல்லைங்க. நம்ம ஏற்காடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே ஏற்காட்டுலேயுமே வந்துட்டு பல வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு. அதே சமயத்தில் மிகவும் உயரமான சிகரம் அப்படின்னா நம்ம சேர்வராயன் மலைக்கோயிலை சொல்லலாம். அந்த மலைக்கோயிலில் கூட ஒரு புராணம் இருக்குங்க. அந்த கோயிலில் இருக்கக்கூடிய குகை வழியாக போனோம் அப்படின்னா மைசூர் வரைக்கும் அந்த பாதை போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. ஆனால் இது வரைக்கும் நிரூபிக்கப்படலை. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் தாங்க. மலைப்பகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மலையில வந்துட்டு எப்பயுமே ஈரமான காற்று, பனிப்பொழிவு எல்லாமே இருக்கும். ரொம்ப சுவாரஸ்யமான இடமாகவுமே இருக்கும். அதே சமயத்துல இந்த மே மாசத்துலலாம் பாத்தீங்கன்னா சம்மர் டைம்ல நம்ம போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சூப்பரா இருக்குங்க. ஆனா என்ன, மக்களோட கூட்டம் மட்டும் அலையலையா வந்துகிட்டே இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் செல்போன் டவரும் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். ஏன் தெரியுமா, எல்லாருமே வந்து அங்க செல்போன் யூஸ் பண்ணிருப்பாங்க. இயற்கையை ரசிக்க வந்துட்டு இயற்கையை ரசிக்காம செல்போனை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல கூட்டம் கூட்டமா செல்போனை யூஸ் பண்றப்போ எல்லாருக்குமே டவர் வந்துட்டு கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கும், நெட்ஒர்க் கொஞ்சம் வீக்கா தான் ஆகும். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போர்டினா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: எல்லாருக்கும் வணக்கம், நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, பசித்த மானிடம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த புத்தகத்தை எழுதினவர் கரிச்சான் குஞ்சு. இந்த பசித்த மானிடம், இந்த டைட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா பசி பற்றி நமக்கு வந்து சொல்ல வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பசி அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது உணவு பசி. ஆனால் இந்த புத்தகம் பேசியிருக்கிற விஷயங்கள் பலவிதமான பசிகள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது இப்போ நமக்கு வந்து உடல் பசிக்குது அப்படின்னா நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம். ஆனால் இந்த பசி மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லைங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பசி இந்த பசி கூடவே இருக்கும். ஒன்று அதிகார பசி, அதாவது நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து போகணும், அது சார்ந்த பசி, ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அதிகாரத்தை அடையணும் அப்படின்னு. அதே மாதிரி இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் தாண்டி ஒரு அமைதி வந்து இருக்குது, அந்த அமைதியை தேடி நம்ம வந்து போகலாம் அப்படின்னா அது கூட ஒரு பசி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே பலவிதமான பசிகள் இருக்கு இல்லைங்களா. அந்த பசியை பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகம்னா பசித்த மானிடம். இந்த ஒரு நாவலில் இரண்டு முக்கியமான கதாபாத்திரங்கள் வராங்க. ஒரு கதாபாத்திரம் அதிகாரம் அப்படின்ற பசியை நோக்கி போகக்கூடிய ஒரு கதாபாத்திரம், இன்னொரு கதாபாத்திரம் இதெல்லாம் எதுக்கு, இதை தாண்டி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதி பசி தேவைப்படுற ஒரு மனிதர். இப்படி ரெண்டு பேரை பற்றியும் பேசக்கூடிய ஒரு கதை தான். இந்த ரெண்டு பசி பற்றி மட்டும்தான் இந்த ஒரு புத்தகம் பேசுதா அப்படின்னா இல்லைங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் எந்த மாதிரியான பசி வந்து இருக்குது அப்படின்றத இந்த புத்தகம் வந்து பேசுதுங்க. அதுவும் குறிப்பாக ஒரு அமைதியை தேடி போகிறவங்க, வாழ்க்கையே வந்து ஒரு சும்மா, நாம தான் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க, அந்த மனநிலைக்கு கிட்ட இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். அந்த ஒரு நபர்களுக்கான ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கரிச்சான் குஞ்சு அவர்களுடைய பசித்த மானிடம், கட்டாயமாக வாங்கி படிங்க இந்த ஒரு புத்தகத்தை. நன்றி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டென்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. ஏற்காட்டுல லோகநாதன் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்திச்சிருந்தேங்க நடூர் கிராமத்துல. அவர்கிட்ட அங்க வனவிலங்கு பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு கேட்டப்போ நிறைய விஷயங்களை சொன்னாரு. அதே சமயத்துல பஸ் வசதிகள் பத்தியும் சொல்லியிருக்காரு. அதோட சேர்த்து மக்களோட வாழ்க்கை முறைய உயர்த்தணும் அப்படின்னா என்ன மாதிரியான வசதி தேவைப்படுது நடூர் கிராமத்துக்கு அப்படின்றதையுமே சொல்லியிருக்காருங்க. அதே சமயத்துல நடூர் கிராமத்துல நடக்கக்கூடிய திருவிழா பத்தியுமே சொன்னாரு. இவ்வளவு விஷயங்களையும் நான் கேட்டேங்க. வரிசையா நான் சொல்றதை விட அவரோட குரல்லையே கேட்கறது ரொம்ப அருமையா இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்காக அவர் சொன்னது அவரோட குரல்லையே.
4: வணக்கம்ண்ணா.
5: வணக்கம் சார்.
4: உங்கள் பேர்?
5: லோகநாதன்.
4: எந்த ஊரண்ணா?
5: பட்டிப்படி நடூர் சார்.
4: இங்கே வனவிலங்கு பிரச்சனைகள் ஏதாவது இருக்குங்களா?
5: அந்த கம்ப்ளைண்ட் இல்லை சார். எரமா வந்து ரொம்ப டார்ச்சர் தான். எரமை காட்டு எரமை, காட்டு மாடுன்னு சொல்லுவாங்க அதுவே. அந்த எரமை வந்து அப்பப்போ ரோட்டில் கிராஸ் ஆகி போயிட்டு தான் இருக்கும். அது மாதிரி நிறைய 2-3 பேர் இறந்துருக்காங்க. அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய தான் டைமிங் தகுந்த மாதிரி நம்ம வந்து மக்களை அனுப்பிவிட்டு ஒருத்தன் போயிட்டுருந்தேன் சார்.
4: இப்போ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு பேருந்து வசதி அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குது
5: சார்? அது ஓகே சார். பேருந்து வசதியெல்லாம் கரெக்டாக இருக்குது சார்.
4: என்ன டைம்
5: காலையில்? 5 மணிக்கு வந்தேன் சார். மறுபடியும் அடுத்தது பார்த்தீங்களா ஒரு 8 மணிக்கு பஸ்ஸு, அடுத்து 9:30, அடுத்தது வந்து 12:30, அடுத்தது வந்து 3:30, அடுத்து வந்து 5:30. பஸ்ஸை பற்றி நோ ப்ராப்ளம். பஸ் கம்ப்ளைண்ட்டு அந்த பிரச்சனை சார்.
4: ஓகே. இப்போ வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரம் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா இங்கே வேறு என்ன வசதிகள் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க
5: சார்? எங்களுக்கு மெயினாக டவர் இருக்கணும். அடுத்து வேலை வாய்ப்பு கொஞ்சம் எக்ரிமெண்ட்டு சம்பளம் தான் சார். சம்பளம் வந்து சேர்த்து கொடுத்தா பிரச்சனை சார். எஸ்டேட்லேயே பார்த்துங்களா மேக்ஸிமம் பார்த்தாலே 385 ரூபா, அவ்வளோதான் சம்பளமே. அதுக்கு மேலே கொடுக்குறதில்ல. இப்போ நம்ம காண்டுட்டு பேசணுமா? 2 நாள் வேலை இருக்கும், அப்புறம் ஒரு வாரம் வீட்டில் தான் இருந்தோம் சார்.
4: இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோவில்கள்லாம் இருக்கும் இல்லை? என்னென்ன கோவில் இருக்குன்னா
5: சார்? இங்கே பார்த்தோன்னா மாரியம்மன், சியப்பன், பெருமாள், அதான் சார் இங்கே இருக்கிறது.
4: திருவிழா
5: சார்? திருவிழா வந்து இந்த டைமில் நடக்கும் சார். மாதம் பார்த்தோன்னா சித்திரை மாதம்ல நடக்கும். மே மாதம்ல பண்டிகை நடக்கும் சார்.
4: இங்கே ஏற்காட்டிலேயே வந்துட்டு ஃபேமஸான இந்த டூரிஸ்ட்டு சுற்றுலா தலங்கள்லாம் என்னென்ன இருக்குது
5: சார்? காடை பாயிண்ட், கிராண்ட் பலீஸு, வாட்டர் பலஸு, அடுத்து சேர்வன் கோயில், அதோடங்களா காவேரி பிக்கு. காவேரி பிக்கில் பார்த்தோங்களா ஃபுல்லு இப்போ வியூ பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தோங்களா கரடியூர் வியூ பாயிண்ட்டு. தேங்க்ஸ்.
4: ஓகே, நான் ரொம்ப நன்றி.
5: தேங்க்யூ சார்.
3: ரொம்ப தெளிவாக பொறுமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு லோகநாதன் அண்ணா. நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. எல்லாமே இருக்கிற ஒரே ஸ்கூல் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல். Admissions open for 2026-27 academic year. உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சரை பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ண சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், TPT Main Road, Junction, Salem. Contact 9442592160.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பூமியின் பாதுகாப்பு, மனித குலத்தின் பாதுகாப்பு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேரிலேயே நம்ம ஏற்காட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்திலையும் நாட்டுப்புற பாட்டு கும்மிப்பாட்டுலாம் சூப்பராக இருந்திருக்கும், கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி நம்ம ஏற்காடு இந்த எம்ஜிஆர் நகரை சேர்ந்த ராஜலட்சுமி அப்படின்ற ஒரு அக்காவை நான் வந்துட்டு ஒரு நாள் சந்திச்சிருந்தேங்க. அவங்களுமே பாட்டு பாடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அருமையாக ஒரு தாலாட்டு பாடலை பாடியிருக்காங்க. வாங்க அந்த பாட்டு எப்படி இருக்குது அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: என் பேர் ராஜலட்சுமி, ஏற்காடு.

எம்பச்ச இழுப்ப வெட்டி கண்ணே உனக்கு வாழ்வடியா தொட்டி கட்டி என் தொட்டி சுழண்டாடோ கண்ணே நீ துரமகனா போட்டாட்டோ என் வள்ளிக்கோ வெள்ளிரதம் கண்ணே வ

கண்ணே உனக்கு அசந்து வரும் தங்கரதம், யவானத்து மீனே கண்ணே உனக்கு மேகத்து பன்னீரோ, என் ஒருமா கணிக்காக கண்ணே உங்கள் அம்மா உலகம் எங்கும் சுற்றி வந்தா, என் தந்த பிச்சை போதுமென்னு கண்ணே உங்கள் அம்மா தவத்தை விட்டு கீழே வந்தா, ஆறாரோ ஆறிறாரோ கண்ணே நீ ஆரடிச்சு நீ எழுதா, என் ஓடுனா வள்ளி

அருமையா இந்த பாடலை நமக்காக பாடி கொடுத்ததுக்காக ராஜலட்சுமி அக்காக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில கேட்கலாம். நேர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் அவங்க தரும் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. முதல்லலாம் நான் இப்போ பேசக்கூடிய ஒரு உயிரினம் நகரப்புறங்கள்லையுமே அதிகளவு இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போல்லாம் குறைஞ்சி போச்சுங்க. என்ன தருண் அப்படின்னா, நம்ம சின்ன வயசில் தூரமாக இருந்து பார்த்து ரசித்த பட்டாம்பூச்சியை பற்றி தாங்க பேசிகிட்ருக்கேன். இந்த பட்டாம்பூச்சியில் பல வகைகள் இருக்குது. அதில் ஒரு வகை தான் லுத்ரோட்டிஸ் பாண்டாவா அப்படின்றது. இதை பற்றி தான் இன்றைக்கி சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். சின்னதாக இருந்தாலும் இயற்கையில் ஒரு வித்தியாசமான கதையை சொல்லக்கூடிய ஒரு அழகான பட்டாம்பூச்சி தாங்க லுத்ரோட்டிஸ் பாண்டவா அப்படின்றது. இதை பொதுவாக சமவெளி காமதேவன் அல்லது கைபாட் ப்ளூ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த பட்டாம்பூச்சி எங்கெல்லாம் இருக்கும் தெரியுமா? இந்தியா, இலங்கை, மியான்மர், சிங்கப்பூர், மலேசியா, மொத்தத்தில் தெற்காசியாவிலிருந்து தென்கிழக்கு ஆசியா வரைக்குமே பரவலாக இருக்குங்க. ஆனால் இதோட வாழ்க்கையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் இருக்குது. அதுதான் அதோட இனப்பெருக்கம்ங்க. இது சைக்காட் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரங்களில் தான் இனப்பெருக்கம் செய்யுது. சைக்காட் தாவரங்கள் பல உயிரிகளுக்கு நச்சுத்தன்மை கொண்டதாக இருக்குது. ஆனால் இந்த பட்டாம்பூச்சி அதையே சேஃபாக யூஸ் பண்ணி வாழுதுங்க. இது தாங்க அதோட ஸ்பெஷலான விஷயமே. இதோட தோற்றம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆண் பட்டாம்பூச்சி லாவெண்டர் நீல நிறம், பெண் பட்டாம்பூச்சி பழுப்பு நிறம் லேசான நீல ஒளிர்வோடு இருக்கும். இது நேச்சுரலாக ஒரு பர்ஃபெக்ட் டிசைன் மாதிரியே இருக்குங்க. இதோட வாழ்க்கை சுழற்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முட்டை, புழு, கூட்டுப்புழு, பட்டாம்பூச்சி. புழு நிலையில் பச்சை அப்படி இல்லைன்னா ஊதா நிறம், உடல் முழுசுமே சின்ன முடிகளோடு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எறும்புகள் இதை பாதுகாக்குமாங்க. ஆமாங்க, இந்த புழுக்களுக்கும் எறும்புகளுக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கு. எறும்புகள் ஏன் இதை பாதுகாக்குது தெரியுமா? புழுக்கள் சில சுவையான சாறுகளை வெளியிடுமா, அதனால எறும்புகள் அதை பாதுகாக்குமா. இது இயற்கையோட மியூச்சுவலான ரிலேஷன்ஷிப்ங்க. ஆனால் சில நேரங்களில் இந்த புழுக்கள் சைக்கா தாவரங்களை அதிகமாக சாப்பிட்டுருமாங்க. புதிய இலைகள் சேதமடையும், தாவர வளர்ச்சி பாதிக்கப்படுமா. அதாவது ஒரு அழகான பட்டாம்பூச்சியும் சில நேரங்களில் ஒரு தாவரங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஸ்பீசிஸாக மாறிடுதுங்க. இயற்கையில் நல்லது கெட்டது அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. ஒவ்வொரு உயிருக்குமே அதோட பங்கு இருக்குது. இந்த லூதர்

பாண்டவா நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இயற்கையில ஒவ்வொரு உயிருமே ஒரு கதைய சொல்லும், அதை கேட்கறதுக்கு மனசு இருந்தா போதும் அப்படின்றது தாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நேயர்களே. நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல்கள் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: 97.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறவங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய கேபிஆர் தீபகற்பத்தில் வாழ்ந்த ஒரு பழங்குடி சமூகத்தை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க யார் அப்படின்னா அங்காமுட்டி மக்கள் தாங்க. கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்ருக்கேன் நான் உங்க தருண். அங்காமுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மக்கள் கடலும் நிலமும் இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க. இவங்க வாழ்ந்த பகுதி ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. கேபியா தீபகற்பத்தோட மேற்கு பகுதி ஜாட்டின் ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலப்பரப்புகள், அது மட்டும் இல்லாமல் கடலுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய தீவுகள். ஆமாங்க, அவங்க பொசஷன் தீவு, கிராஃப் தீவு மாதிரியான இடங்கள்லையும் வாழ்ந்திருக்காங்க. இது மூலமாக நில வாழ்க்கையும் கடல் வாழ்க்கையும் ரெண்டையும் சேர்த்து வாழ்ந்தவங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இவங்களோட மொழியை பற்றி பேசணும் அப்படின்னா அங்காமுட்டி மக்கள் ஒரு தனித்துவமான உள்ளூர் பேச்சு வழக்கை பயன்படுத்தினாங்க. இந்த மொழி அவங்களோட வாழ்க்கை, சூழல், கலாச்சாரம் இது எல்லாத்தையுமே நேரடியாக இணைச்சிருக்குங்க. நிலப்பரப்பு சுமார் 1800 சதுர கிலோமீட்டர் வரைக்கும் பரவி இருந்தது. கடற்கரை பகுதிகள், ஆற்று பகுதிகள், தீவுகள் இது எல்லாமே சேர்ந்து அவங்களோட வாழ்க்கையை உருவாக்கியுமே இருக்குங்க. அங்காமுட்டி மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? மீன் பிடிக்கிறது, கடல் வளங்களை பயன்படுத்துறது, இயற்கையோட சமநிலையோட வாழ்றது, இதுதாங்க அவங்களோட வாழ்க்கையோட அடிப்படையும் கூட. இந்த குழுவுக்கு பல பெயர்கள் இருந்திருக்கு. கூம்கோடிங், விமகுஞ்ச், அங்கமுதி, இது அவங்களோட பல குழுக்களா இருந்ததையும் பெரிய கலாச்சார வலையமைப்பையும் ஒரு பகுதியோட இருந்ததையும் காட்டுதுங்க. இன்னைக்கு நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் புரியுதுங்க. சின்ன குழுவா இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கை இயற்கையோட மிகவும் நெருக்கமா இருந்தது அப்படின்னு. கடலும் நிலமும் சேர்ந்து ஒரு சமூகத்தை எப்படி உருவாக்குது அப்படின்றதுக்கான ஒரு அழகான எடுத்துக்காட்டு தாங்க அங்காமுட்டி மக்கள். அங்காமுட்டி மக்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம், இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்தோம் அப்படின்னா வாழ்க்கை சமநிலையாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களும் உங்களுக்காக காத்துட்டு இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில. ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். கால் பண்ணி சொல்லலாம், அப்படி இல்லைன்னா நீங்க வாட்ஸ்அப்லயுமே மெசேஜ் பண்ணலாம். தொடர்ந்து இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பாய் பாய் நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய நேட்டிவ் ஈரோடுங்க. அவர் வந்து ஆரம்பத்தில் ஜிம்முக்கு வந்து போயிட்டுருக்காரு. ஒரு கட்டத்தில் ஃபிட்னஸ் மேலே ஒரு பெரிய ஆர்வம், ஆரம்பத்தில் ஒரு போகும்போதெல்லாம் அவ்வளோ பெரிய ஒரு ஆர்வம் இல்லைங்க. அவரோட பேர் மணிகண்டன். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அவருக்கு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த பாடி பில்டர் ஆகணும், ஒரு ஜிம் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து இல்லைங்க. இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் ரொம்ப குண்டாக வந்து இருப்பார். எப்போ அப்படின்னா அவர் அந்த ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறப்ப, அப்போ எல்லாருமே அவரை வந்து கேலி கிண்டல் அது மாதிரி வந்து பண்ணியிருக்கிறாங்க. அப்போ கூட அவருக்கு வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்க ஒரு வருத்தம்லாம் வந்து இருந்தது. ஆனால் உடம்பை நம்ம வந்து குறைச்சிட்டு ஒரு ஃபிட்னஸாக வந்து மாறணும் அப்படின்னு வந்து இல்லைங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு இல்லை. நார்மலாக எப்பயும் போல் வந்து இருப்பார். அப்படி டுவெல்த்து முடிச்சுட்டு ஒரு நாள் வந்து திடீர்னு வந்து அந்த காலேஜ் படிக்கிற ஒரு டைம், காலேஜ்லாம் போய் சேர்ந்துட்டு ஒரு காலேஜ்லாம் போயிட்டுருக்காரு. காலேஜ்லேயும் அந்த மாதிரி வந்து அவரை உருவ கேள்வியெல்லாம் பண்ணுறாங்க குண்டாக இருக்கிறத வச்சு. அந்த ஒரு டைமில் யதார்த்தமாக அதை பற்றி அவர் ஏதோ யோசிச்சுக்கிட்டு வரும்போது அந்த ஜிம்முக்காக வச்சுருக்கிற ஒரு போஸ்டர், அதில் வந்து அந்த ரொம்ப ஃபிட்னஸாக இருக்கிற ஒருத்தர் பார்க்குறாரு. இந்த மாதிரி நாம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கிறப்ப மணிகண்டன் அவர்கள் வந்து நினைக்கிறாங்க அதுதான் ஃப்யூச்சரில் வந்து அவர் ஒரு பாடி பில்டர் ஆனதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம், அவரோட வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்ட். அன்றைக்கி வந்து அந்த பஸ்ஸில் அவர் போகல, அந்த போஸ்டர் பார்க்கல, அந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு டென்ஷன் வரல. அதாவது நார்மலாக அவர் இருக்கிறப்ப அந்த போஸ்டர் பார்த்தா அவருக்கு எதுவுமே தோணியிருக்காது. ஆனால் எல்லோரும் முன்னாடியும் அவர் வந்து உருவ கேள்வி பண்ண ஒரு விஷயத்தை மனசில் நினச்சிக்கிட்டு ரொம்ப கோபமாக அவர் வந்து போயிட்டுருக்க அந்த ஒரு டைமில் அந்த போஸ்டரை பார்த்ததும் நாம் இதே மாதிரி ஆகி இந்த காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே வந்து எல்லாரையுமே நம்ம வந்து வியந்து பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைக்கிறாருங்க. தொடர்ந்து அவரோட வாழ்க்கையில் அவர் எப்படி அச்சீவ் பண்ணார் அப்படின்ற கதையை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்புங்கள்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்றைக்கி ஒரு பாடி பில்டரோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன்.

பதே இதுபோல் இதுவரை இந்த அழகை யாரும் காணலையே. தடுமாறி போய் நின்றேன் பெண்ணே, உன் நடை அழகை கண்டு வியக்கிறேன், தயங்குகிறேன், மயங்க

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க உங்க கூட. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஒரு ஃபிட்னஸ் கோச், ஒரு பாடி பில்டர் மணிகண்டன். இன்னைக்கு அவருக்கு 35 வயது ஆகுதுங்க. இன்னைக்கு அவருக்கு திருமணம்லாம் ஆகி அவருடைய ஃபீல்டில் ஒரு நல்ல கோச்சராகவும் அதே நேரத்தில் ஒரு ஜிம் வைக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து வளர்ந்துருக்காருங்க. அதே மாதிரி அவருடைய நேட்டிவ் ஈரோடு, ஆரம்பத்தில் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப உடல் பருமனாக இருப்பார், அதனால் நிறைய கேலி கிண்டல்கள் இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறாருங்க மணிகண்டன். ஒரு கட்டத்தில் நல்ல ஒரு ஃபிட்னஸாக நம்ம வந்து மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்து வருதுங்க. அப்போ அவர் வந்து நினைக்கிறாரு நம்ம வந்து ஃபிட்னஸாக மாறணும். அன்றைக்கி போயிட்டு நினச்சதுமே வீட்டில் போயிட்டு ஈவினிங்கில் வந்து யாருமே இல்லாத இடத்துல அவருடைய மொட்டை மாடிக்கு மேலே போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா தண்டாலெலாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார். அப்போ அவருக்கு ஜிம்முக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து தோணியிருக்கு. ஆனால் அவர் வந்து கொஞ்சம் ஒரு கூச்ச சுபாவம் உள்ள ஒரு மனிதர், அதனால் எடுத்த உடனே பார்த்திங்க அப்படின்னா ஜிம்முக்கு வந்து போகலை. அவருடைய மொட்டை மாடியில் தினைக்குமே சாயந்தரம் மார்னிங் அப்படின்னு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ நமக்கு வந்து உடனடியாக வந்து ஒரு ஃபிட்னஸாக வந்து மாறணும், நம்மளை வந்து உருவ கேள்வி பண்ணவங்க முன்னாடிலாம் நம்ம வந்து சாதிச்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிம்முக்கு போகிறதுக்கு அவருடைய நண்பர்கள்ட்டெலாம் வந்து கேட்குறாரு எங்கே போக முடியும் அப்படின்ட்டு. அது அவருக்கு தெரிஞ்ச நிறையா ஜிம்லாம் வந்து இருக்குது காலேஜ் போகிற வழியில். அப்போ எங்கே போகலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவருடைய நண்பர்கள் யாராவது போகிறாங்களா அப்படின்னு விசாரிக்கும்போது அந்த ஒரு ஊரில் இருக்கிற ஒரு ஜிம்மில் வந்து போயிட்டு ஜாயின் பண்ணுறாருங்க. அங்கே போயிட்டு அந்த ஜிம்மில் அவர் அந்த போயிட்டு சேர்ந்த அந்த ஒரு நாள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற இவருக்கு தெரிஞ்ச பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதே ஒரு உருவ கேலி, அதே ஒரு பேரை வச்சு அவரை வந்து கூப்பிட்றாங்க. அதனால் ரொம்ப இரிட்டேட் ஆகிறாரு. இரிட்டேட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இனிமேல் இந்த இடத்துக்கு வரவே கூடாது, இங்கே இருந்தால் நமக்கு வந்து இது மாதிரி கூப்பிடும் போது நம்மளால் கரெக்டாக ஒரு ஒர்க் அவுட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத நாள் போகிறாரு. ஃபீஸ்லாம் கூட கட்டலை. அப்புறம் வந்து வேறு ஒரு ஜிம்மு நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு ஜிம் போயிட்டு ஜாயின் பண்ணுறாரு. யாருமே அவருக்கு தெரிஞ்சவங்கலாம் இல்லாத ஒரு ஜிம்மு. நம்ம வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நாட்களில் நம்ம வந்து வெயிட்லாம் லாஸ் பண்ணணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். தொடர்ந்து அவரோட கதையை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்புங்கள்.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஹே பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: வாழ்க்கையை போற்று, எதிர்காலத்தை மாற்று.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
3: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை தான் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் பல்லாயிரம் நிகழ்வுகள் நடக்கும். அதில் சில நிகழ்வுகள் மட்டும் ஒரு நினைவுகளாக நம்ம மனசில் வந்திருக்குங்க. அப்படிப்பட்ட நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இன்றைக்கி மணிகண்டன் அப்படின்ற ஒரு பாடி பில்டர், ஜிம் கோச், ஃபிட்னஸ் கோச், அவரோட ஒரு கதை. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, எவ்வளவோ பேரை அவர் வந்து ட்ரெயின் பண்ணி இவர் ஒரு பாடி பில்டராக இருக்கிற மாதிரி அவங்களையும் ஒரு பாடி பில்டராக மாற்றிருக்கிறாருங்க. இன்றைக்கி எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் அவருக்கு வந்து இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் அவங்க ஃபிட்னஸாக இருக்கிறதுக்கு இவர் வந்து ஒரு முக்கியமான காரணம். ஆனால் ஆரம்பத்தில் அவர் வந்து அந்த காலேஜ் படிக்கிறப்ப, ஸ்கூல் படிக்கிறப்ப அவர் ஃபேஸ் பண்ண விமர்சனங்கள், அவர் குண்டாக இருக்கிறதுனால எல்லாருமே வந்து உருவ கேள்வி பண்ணியிருக்கிறாங்க. அதனால் ரொம்ப ஒரு விரக்ஸ் ஆகி வீட்லேயே வந்து ஆரம்பத்தில் தண்டால் அதெல்லாம் வந்து எடுத்து ஒர்க் அவுட்லாம் பண்ணிவிட்டு ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து காலேஜில் ஒரு காலேஜ் போய் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு அப்புறமா ஜிம்முக்கு வந்து போய் சேர்றாருங்க. காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் வரும்போது ஜிம் போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வருவார். அதுதான் அவருடைய ரொட்டீனாக வந்து இருந்ததுங்க. அந்த ஒரு வருஷம் முழுக்க அந்த சண்டே மட்டும் போக மாட்டார், மற்ற எல்லா நாட்களுமே வந்து போவார். சனிக்கிழமை கூட காலேஜ் லீவாக இருந்தால் கூட ஜிம்முக்கு வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துடுவார். ஜிம்முக்காக அந்த ஒரு இடத்துக்கு வந்து போவாருங்க. அப்படி அவருடைய அந்த பயணம் அப்படின்றது போயிட்டே இருக்குங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் அந்த ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணுறப்பயே ஓரளவுக்கு வந்து அவர் எதிர்பார்த்த ரிசல்ட்டு கிடைக்குதுங்க. அப்போ யாருமே அவரை வந்து அந்த பழைய மாதிரி கலாய்க்கலை, அதை வந்து பார்க்குறாரு. ரொம்ப அவருக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும். ஏய், என்னடா இப்படி மாறிட்டே, என்னடா அப்படி மாறிட்டே அப்படின்னு அது அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே அது ஒரு குறிப்பிட்ட விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்ததை தாண்டி எல்லோரும் பாராட்டும் போது அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் தான் நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு பாடி பில்டராக ஆகணும், எல்லாருமே நம்மளை இப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு முடிவெடுக்கிறாருங்க. எப்போ அப்படின்னா, அவர் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற ஒரு காலகட்டத்தில். தொடர்ந்து அவருடைய அந்த ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேங்க, கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாடலில் கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு பாடி பில்டர் ஜிம் கோச் மணிகண்டன் அவருடைய ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்கேங்க. அவரோட வாழ்க்கையில் ஒரு அவர் எப்பயுமே மறக்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த காலேஜ் ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்து ஒரு விடுமுறை அப்படின்னு வந்து இருக்கும் இல்லைங்களா, அதுக்கப்புறம் திரும்ப வந்து செகண்ட் இயர் போகணும். அப்போலாம் ஓரளவுக்கு அவர் ஜிம்முக்கெலாம் வந்து போயிட்டு தான் இருக்கிறாரு, ஓரளவுக்கு வந்து ரிசல்ட்லாம் வந்து இருக்குது. ஆனால் அந்த மெயினான ஒரு டைமாக அந்த 1 மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக தீவிரமாக ஒர்க் அவுட் பண்ணுறாரு அந்த லீவில். அந்த லீவில் தான் அவருக்கான அந்த ரிசல்ட், அவர் ரொம்ப எதிர்பார்த்து அந்த ரிசல்ட் கிடைச்சது. கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்த ஒரு பயங்கரமான ஒரு ரிசல்ட்டை அவர் வந்து பெறாருங்க. அதாவது வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு நல்ல ஃபிட்னஸோடு இருக்கிறாரு மணிகண்டன். காலேஜுக்குள்ளார அந்த போகிற ஒரு டைம் எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகிறாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் அவ்வளோ ஒரு ஃபிட்னஸாக மாறிட்டாருங்க. அப்போ அந்த 1 மாதத்தில் அவர் பண்ண அந்த ஒர்க் அவுட், காலையில் ஜிம்முக்கு வந்து போவார், ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா வீட்லேயே வந்து ஒரு 1.5 மணி நேரம் அந்த மாதிரி ஒர்க் அவுட். அதற்கேற்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த மாஸ்டர்கிட்ட கேட்டு அந்த ஒரு டயட்டையும் வந்து ஃபாலோ பண்ணுறாரு. அந்த 1 மாதத்தில் அந்த ஒரு 4-5 மாதங்கள் போன ரிசல்ட்டை விட அந்த 1 மாதத்தில் அதிகமான ஒரு ரிசல்ட்டை அவர் வந்து பெறாருங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு அந்த செகண்ட் இயர் ஃபஸ்ட் டே போகும்போது எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி இருந்ததுங்க. அவரை கலாச்சவங்க எல்லாமே வந்து பாராட்டுறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அந்த ஒரு செகண்ட் இயர் படிக்கிற டைமில் பாடி பில்டிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அதுக்கப்புறம் அவரோட மாஸ்டர் அந்த ஜிம்மில் அந்த ஒர்க் அவுட்லாம் சொல்லித்தரவர், அவர்கிட்ட கேட்குறாரு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ பார்ட் டைமில் ஏதாவது வேலைக்கு போ, வேலைக்கு போனீன்னா ஒரு குறிப்பிட்ட சம்பளம் கிடைக்கும், அதில் வந்து நீ வந்து இந்த பாடி பில்டிங்கை பண்ண முடியும், காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்பே பண்ண முடியும், காலேஜ் லெவலில் ஏதாச்சும் ஒரு காம்படிஷன்லாம் வந்து இருந்துச்சுன்னா நீ வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்து யோசிக்கிறாரு, ஆனால் திடீர்னு வந்து எந்த வேலைக்கும் போக முடியல, ஏன்னா ஈவினிங் தான் வந்து ஜிம்முக்கு வந்துடுவார், அப்புறம் எந்த வேலைக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஜிம்முக்கு மட்டும் வந்துட்டுருக்கிறாரு. அந்த ஒர்க் அவுட்டை அந்த 3 வருஷமும் ரொம்ப கஷ்டப்பட்டு காலையில் காலேஜ் போயிட்டு வந்த உடனே ஜிம் கண்டிப்பாக வந்துடுவார். தொடர்ந்து இவரோட வாழ்க்கையில் எப்படி பாடி பில்டர் ஆனார் அப்படின்ற ஒரு கதையை நான் வந்து சொல்கிறேன். இப்போ பாட்டு கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேங்க. அப்படி இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஃபிட்னஸ் கோச் மணிகண்டன் அவருடைய ஒரு கதை. அவருடைய நேட்டிவ் ஈரோடு. ஈரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு ஜிம்முக்கு வந்து போயிட்டுருக்காருங்க. அதே மாதிரி அங்கே தான் காலேஜும் படிக்கிறார். காலேஜ் முடித்த உடனே தான் ஏதாவது நம்ம வந்து வேலைக்கு போன உடனே பாடி பில்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாருங்க. ஒரு வேலைக்கு வந்து போகிறாரு. அப்படி போனதாக ஆரம்பித்ததுமே அவருக்கு வந்து ஓரளவுக்கு சம்பளம் வருது. பாதி சம்பளத்தை வீட்டுக்கு கொடுத்துருவாரு, பாதி சம்பளத்தை அவருடைய அந்த பாடி பில்டிங் பண்ணுறதுக்கு. பாடி பில்டிங் பண்ணுறதுக்கு செலவாகுமா நாகராஜ் அப்படின்னா ஆகும் கண்டிப்பாக. பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ஃபுட்டு அதெல்லாம் வந்து வாங்குறதுக்கு செலவாகும். ஸோ அதனால தான் அவர் காலேஜ் படிக்கிறப்ப அந்த பாடி பில்டிங் வந்து பண்ண முடியல. அதற்கப்புறம் அவர் வேலைக்கு போனதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு குறிப்பிட்ட மாதங்களில், குறிப்பிட்ட வருடங்கள், அவருக்கு வந்து ஒரு 3 வருஷமாக ஏற்கனவே ஜிம்முக்கெல்லாம் வந்து போயிட்டு இருந்ததுனால ஒரு சில மாதங்கள்லேயே பார்த்திங்க அப்படின்னா அவர் ஸ்டேஜ்லாம் ஏற ஆரம்பிக்கிறார். ஸ்டேஜ்லாம் ஏற ஆரம்பிக்கிறார், 3rd place அந்த மாதிரிலாம் நிறைய இது பண்ணுறாருங்க. ஒரு 1 இயரில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டைட்டில்ஸ் வின் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்க. ஒரு கட்டத்தில் நிறைய டைட்டில்ஸ், ஒரு 10-15 மேற்பட்ட டைட்டில்ஸ் நிறைய காம்படிஷனுக்கு போயிட்டு வின் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்க. மணிகண்டன் ஒரு பாடி பில்டராக ஆகிறாரு. அதே மாதிரி இன்றைக்கி அவருடைய ஒர்க்காக ஜிம் கோச், அந்த ஒரு பெரிய ஜிம்மில் அவர் வந்து ஜிம் கோச்சாகவும் இருக்கிறாருங்க. அதே மாதிரி நிறைய பேரை அவர் வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கார். வேறு ஒரு ஜிம்முக்கு போகிறவங்களுக்கும் அவங்களுக்கான டயட்ஸ், ஒர்க் அவுட் பிளான் அதெல்லாம் கொடுக்குற ஒரு பணியையும் செஞ்சிட்ருக்காருங்க. இவரோட கதை எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப உடல் பருமனாக இருந்து, அதுக்கப்புறம் அவரை எல்லாருமே கலாச்சிருக்கிறாங்க, உருவ கேலி பண்ணுறாங்க. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் நம்ம வந்து ஒரு ஃபிட்னஸாக வந்து மாறணும், ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஜிம்முக்கு வந்து ஒரு பாடி பில்டராக மாறி இன்றைக்கி அவருடைய ஃப்யூச்சர் எய்மாக ஒரு நல்ல ஒரு பெரிய ஜிம் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்றதான் அவருடைய எய்மாக வந்து இருக்குங்க. இந்த கதை யங்ஸ்டர்ஸ் மட்டுமே இல்லாமல் நிறைய விஷயங்களில் விமர்சனங்களை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவரோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம நிலையனுக்கு மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787-707-8. இப்போ பாட்டு தாங்க வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.